சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் எட்டியந்தொடரில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, அதே போல எட்டியந்துட்டை டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பின்தணி வந்து ராசியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி மற்றும் மகள் வசந்தி சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வெளிமடையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு மகன் எழில்வேந்தன் மற்றும் இளம்வதனி யோஷித், தியானா, தக்ஷித், அதே போல செல்வராம், அதே போல சீதாலட்சுமி, பிரசாத் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய கல்லாறு, உதயபுரம், உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. எட்டியாந்தோட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பணாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சி நாகேந்திரன், சுக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய மகாதேவன், அதே போல எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா ஆகியோரை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகை, சின்னத்தம்பி, வெளிமண, செல்வராம், கிருஷ்ணபக்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு பூனாங்கிலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்லத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் பெரிய நீலாவணி இருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. ரோசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரோவன்வெளியிலிருந்து ரீனு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கறைப்பற்று பொப்டைலிருந்து நிசான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை ஹாய் சிவானி, அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். சாமிமலை பெரிய சோழாங்கிலிருந்து மனோகரன், கண்ணகி, ஜஸ்டின், அதே போல நிஷா, டுஷி, சுவர்ணா, அனுஷா, சந்திரகுமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு சுப்பையா, மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மனோகரன். இதே போல மனு வந்திருக்கிறாங்க. கடுவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல். ஒலிக்கும் பாடல் இது புதிய முகம் திரைப்படத்துக்காக.

நம் காதல் வாழ்க திரைப்படத்துக்காக தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் அரிகரன் பாடிய ஒரு இனிமையான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்கூட விடியல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5:43 இந்த ஒளி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பன காணி நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற சொந்தங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன்லிருந்து கோபு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு பிரவுன் சிக் சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு யாவருக்கும் காலை நேர வணக்கம். அவிஷாவலை பென்ட்ரிக் எஸ்டேட் இருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களாம். மணி வினித்தேவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தினி, துஷ்யந்தினி, ரோகன்யா, அர்ஷினி, அதே போல கோபி ஹாஷன், அதே போல சுரேஷ்குமார் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்தை சந்தோஷ் பூக்கடையிலிருந்து ராஜேஷ் கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பூனாகலிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அருப்பானகிருந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு கணவர் அப்துல் ஜமார் கந்தலைக்கே உவைதின் சத்தார் சபிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விருந்து கேட்டுக்கிறாங்க. கேகாலே திகஸ்கரிலிருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அன்பின காலை நேர வணக்கங்களோடு ஸ்ரீநிலா நாவலப்பிடி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை மயிலம்பாவடிந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலிருந்து ரினாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திருக்கோணமலிருந்து ஆஷா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சண்முகராஜா பள்ளத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை தலவாக்கலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாலமுனிலிருந்து மஃப்ருக் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை கவிஷ்கா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வெதமொழியில இருந்து ஹரிஹரன்காவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கல்கேவத்திலிருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. மலர் வியூயாந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவரை மாத்தலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. தேனிசை தென்றல் தீபாவின் இசையில் ரெட் திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

சொக்க தங்கம் திரைப்படத்துக்காக தேனி சீதென்றல் தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியுடைய அடுத்த மனத்தியாளர்களையும் வந்திருக்கிறோம். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் நேரம் காலை 6 மணி கடந்த 6 நிமிடம் ஆகும். இந்த நேரம் நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு உங்கள் அன்பான சங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0127 5 0 0 3 அதே போல 0127 7 7 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமேகம் முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 அதே போன்று உலகம் முழுவதும் www.vasanamfm.org என்ற இணையதள பக்கமும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரம் நாங்க இந்த விஷஸ் நாங்க கண்டிப்பா இவங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்களா இருந்தா முகநூல் வழியாக இணைந்து கொண்டு நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்க இப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு தேசத்தோடு இருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்லபடி சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலை ரிக்னோ ஹோட்டல் அனில் கும்ளி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில பாடல் தெரியும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதும் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஹோட்டல்ல வேலை செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இதற்கு ஸ்கின்ல இருந்து பாலு சுப்பிரமணியம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் வந்து கேட்டு முடியும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூலை மாதம் 29 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:33 மணியிலிருந்து 6 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:33 மணி வரை, யமகண்டம் காலை 7:33 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய

ஆர்வம், துலாம், வரவு, விருச்சிகம், வேகம், தனுசு, அன்பு, மகரம், உற்சாகம், கும்பம், துணிவு, மீனம், இன்பம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பொறுமை, ரிஷபம் நற்செயல், மிதுனம் புகழ், கடகம் பொறுமை, சிம்மம் போட்டி, கன்னி ஆர்வம், துலாம் வரவு, விருச்சிகம் வேகம், தனுசு அன்பு, மகரம் உற்சாகம், கும்பம் துணிவு, மீனம் இன்பம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

அநேகன் திரைப்படத்துக்காக பாடல் உழைத்து ஓய்கிறது காலை பொழுதின் வாழ்த்துக்கோடு விடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்த 20 நிமிடமாக இந்த விலை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பின காலை நேர வணக்கங்களோடு பாராய ஸ்டேட்டில் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா? இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவிலை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சூரியகுமார் இதழ் கஸ்கிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா? உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. லபுக்கலையிலிருந்து நாகராணி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மொனநாகலையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா? இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் டிக்கோயா தரவாளி மீட்பிரிவில் இருந்து நேசரையில்லம் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகாலட்சுமி துரைராஜ் துலக்ஷன் துவாஷினி பிரவீணா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பணியபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி. கந்தப்பள்ளியிலிருந்து ஜோன் சித்ரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? மனைவி மல்லிகாவின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாணிக்காவத்தி சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நலமா இருக்கிற மணிவண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க? இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கலாதேவி வந்திருக்கிறாங்க, ஐயத்துறை முருகதாஸ் சபிக்ஷன் தவிஷா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பாடல் தெரிவிக்கலாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம்ல இருந்த சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சுந்தர். விடியல் நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடும் நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். கொட்டக்கலை ட்ரைட்டல் இருந்து சந்தியாக நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஹாய் அக்கா, அன்பான இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல் ஒன்று தாங்க சந்திரிகா, கவிஷாலினி, விஸ்மிதா, யுவன், அதே போன்ற குடும்ப உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பு கேட்டு புசல்லாவிலிருந்து தாமோதரன் நிகழ்ச்சியை கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் விதமொழியிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பு கேட்டுக்கிறாங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க, பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். கடுதாவிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க, சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சபமல்கந்த பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சிவானி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பண்டாரவளியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க, வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மயில்காந்தி ஸ்ரீதரன் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, வீர்வழியில இருந்து ஷமுட் மாத்தை நசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அழக சுந்தரம், அதே போல ராஜலட்சுமி, பாதுகை சின்னத்தம்பி, பூமிகா, அதே போல ராசமாணிக்கம், ராஜேந்திரன், குணசீலன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு கும்பகன் இருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு லீத்துளை எழுஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க, அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்ததா சொல்லியிருக்கிறாங்க, அதே போல ராஜா வந்திருக்கிறாங்க, வட்டவலை புகையத நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகள் கவிதா, இனி தக்ஷரா மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இவர்களையும் இணைத்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி விடுபட்டு செல்ல போகின்றேன். நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்களின் காற்றலியின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலுவலகம் இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் நாளடைகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இர்பான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போதோ, நீதியரசர்களுடைய வயதில்லையை, அதாவது நீதிபதிகள் நீதியரசர்களுடைய வயதில்லையை அதிகரிப்பதற்கான தீர்மானம் ஏற்கனவே அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்ற கருத்தினையும் எதிர்க்கட்சியை பிரமுகர்கள் முன்வைத்து வருகிறார்கள். ஜி எல் பி சதுரத்தில் சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அவ்வாறு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக ஹர்ஷன நாணயக்காரர் கூறுகிறார். எனவே அரசியல் அமைப்பில் அப்படி குறிப்பிடவில்லை என்பதான கருத்தினை அமைச்சர் நலிந்த ஜெயதீசவும் வெளிப்படுத்தியிருப்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் சலேவினுடைய ரிட் மனு விசாரணை ஆகஸ்ட் 25 என்பதான மற்றொரு தகவல். சமிந்த விஜயசிறி எம்பிக்கு 1.5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பான தகவல்கள் நேற்றைய தினம் வெளியாக இருந்த அதே நேரத்தில் ரக்கித்த சரித்தவுக்கு பிணை கிடைத்திருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் சரித்தவினால் தன்னுடைய பிணை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதனை பூர்த்தி செய்ய முடியாமையின் காரணமாக மீண்டும் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதான செய்திகள் வெளிப்படையாக வெளிவந்திருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடைகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவை குறித்து நாங்கள் அடுத்த கட்டங்களில் முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இவ்வாறு அமையப்பெறுகிறது. இன்றைய தினம் திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே அமையப்பெறுகிறது. பொலிசியேட்ட பகரதி தர்ஜினை கலாட்ட சஜீவ மந்திரி சமிந்த மாசதகட்டா கீரேட்ட என்பதான செய்தி. எமத்தி ஆரக்ஷக ஆங்ஷி போலீஸ் நிலதாரியாட்ட வசரதகட்டா தீட்டு சிறந்தடுவோம் என்பதான செய்தியாக திவயின பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகையும் பொலிசியேட்ட கெஹுவாட்ட மந்திரி சமிந்த ஹிரே என்பதான செய்தி முக்கிய தகவலாக இடம் பிடித்திருக்கிறது. அனைத்து நாளிடுகளும் இது குறித்தான செய்திக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். தமிழ் நாளிடுகளுடைய பிரதான செய்தியாக இது அமையவில்லை. இருந்த போதிலும் சிங்கள நாளிடுகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இதுவே அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்பது குறித்து நாம் இப்போது அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இது தொடர்பில் வெளியாக இருக்கிற தகவலை நாம் பார்க்கும்போது, சட்டவிரோதமாக வழிமறித்தல், தாக்கி காயப்படுத்துதல், மேலும் இரு நபர்களுக்கு உயிரச்சுறுத்தல் விடுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்து பதிலை மேல்நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரொஸ்கி நேற்று இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். சமிந்த விஜயசிறி உள்ளிட்ட மூவர் மீதும் பதுலை மேல்நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற வழக்கில் 2வது குற்றவாளியான பதுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும், 3வது குற்றவாளியான அவரது பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் காவல் அதிகாரி ரசிக கருணாத்திலவுக்கு 10 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பதுளை மேல்நீதிமன்றத்தில் தண்டனை அறிவித்த நீதிபதி ஜெயராம் ட்ரொஸ்கி இந்த வழக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அல்லது இணக்க சபை மூலம் தீர்க்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 3வது குற்றவாளியான ரசிக கருணாத்திலக தனது 33 ஆண்டுகால பாதுகாப்புத்துறை சேவையில் இதற்கு முன் எந்த குற்றச்சாட்டிலும் சிக்காதவர் என்றும், 71 பாராட்டுச் சான்றிதழ்களை பெற்றவர் என்றும், யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி உள்ளிட்ட போர்ப்பகுதிகளில் சேவையாற்றியவர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் விரைவில் ஓய்வு பெற உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவும், விதிக்கப்பட்ட தண்டனை அவரது ஓய்வூதிய உரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் நீதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த வழக்கின் முதல் குற்றவாளி உயிரிழந்திருக்கிறார். 2வது குற்றவாளி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை சிறப்புரிமைகளை மறைவாக பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் சபாநாயகர் செங்கோலை பறித்துக் கொண்டு ஓடுவது, ஒருவரை ஒருவர் தாக்குவது, மிளகாய்த்தூள் தெளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவ்வாறான செயல்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியே இடம்பெறும்போது அவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இத்தகைய செயல்களை யாரும் அங்கீகரிக்க முடியாது. நீதிமன்றம் வழங்கும் தண்டனை சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும். எனவே சட்டமன்றமும் இதனை கவனிக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் குற்றவாளியாகியுள்ள பாதுகாப்பு அதிகாரி 34 ஆண்டுகள் சேவையாற்றியவர் என்றும், பாதுகாப்பு அதிகாரியாக இருப்பவரின் கடமை தனது பாதுகாப்பில் உள்ள நபரால் பொதுமக்களுக்கு தீங்கு விளையாதவாறு தடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கின் 2வது குற்றவாளியான சமிந்த விஜயசிறி மீது சுமத்தப்பட்டிருந்த சட்டவிரோதமான வழிமறித்தல், தாக்கி விருப்பத்துடன் காயப்படுத்துதல் மற்றும் இரு நபர்களுக்கு உயிரச்சுறுத்தல் விடுத்தல் ஆகிய 4 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி எனவும், அவரது பாதுகாப்பு அதிகாரியான அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் காவல் அதிகாரி ரசிக கருணாத்திலக்கு மீது சுமத்தப்பட்டிருந்த சட்டவிரோதமாக வழிமறித்தல் மற்றும் உயிரச்சுறுத்தல் விடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி எனவும் 2026 மே 25 அன்று நீதிபதி ஜெயராம் ட்ரொஸ்கி இவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறார் என்பது
பிரதானமான விடயம். எனவே இந்த நிலையிலேயே 2019 பிப்ரவரி மாதம் பண்டாரவளி பேருந்து நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற கொலை மிரட்டல் சம்பவம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக பதுளை மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட சமிந்த விஜயஸ்ரீக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் பிரதானமாக சிறை தண்டனை விதித்து பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரோஸ்கி இதுபற்றிய விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் 2019 பண்டாரவளை பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் தமது வாகனத்தில் பயணம் செய்த போது அதற்கு அருகில் போலீஸ் வாகனம் ஒன்று முந்திச் சென்றமை தொடர்பாக ஏற்பட்ட பிணக்கு தொடர்பில் பயணம் செய்த போலீஸ் அதிகாரியை தாக்கி காயம் ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக பதுளை மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. அதற்கமைய நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்ற விசாரணைகளுக்கு ஆஜராக இருந்த நிலையிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவருடன் மேலும் 2 சந்தேகநபர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் முதலாவது சந்தேக நபரான குறித்த வாகன சாரதியும் மரணமடைந்துள்ளமை தொடர்பில் மன்றுக்கு அறிவிக்கப்பட்டது. வழக்கில் 2வது குற்றவாளியான பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் வீதம் நட்டீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 3வது குற்றவாளியான பாராளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ரசிகநாத்திலக் என்பவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அமைய அவருக்கு 10 வருடங்களுக்கான ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் எனவும் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்பட்ட வேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களான கயந்த கருணாநிதிலக், முஜிபுர் ரஹ்மான், ரஞ்சித் பந்தோபண்டார உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள் என்பது அவதானிக்கத்தக்க முக்கிய செய்தியாக இவ்வாறு அமையப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இது பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எம்பிக்கு 18 மாதங்கள் அல்லது 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவமாக அமைகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு குறிப்பிடும் போது எமது பாராளுமன்ற உறுப்பினரை ஒருபோதும் நாம் கைவிட மாட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார். மேன்முறையீட்டு நடவடிக்கைகள் ஊடாக அவருக்கு நீதி கிடைக்க செய்வோம் என்பதான கருத்தினையும் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருப்பதை அவதானிக்கலாம். சமிந்த விஜயஸ்ரீ 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. இது தொடர்பான தகவல் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறதே. இது பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கூறும்போது, இந்த நீதிமன்ற தீர்ப்பினை நாம் மதிக்க வேண்டியது அவசியம் என்றாலும் இறுதியில் சமிந்த விஜயஸ்ரீக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக அவர் கூறுகிறார். சமிந்த விஜயஸ்ரீ பதுளை மாவட்டத்துக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மட்டுமல்ல முழு இலங்கை மக்களுக்கும் வலிமையான ஒருவராக இருக்கிறார். மக்களின் பிரச்சனைகள் குறித்து அவர் தமது அரசியல் மற்றும் பாராளுமன்ற பணிகள் ஊடாக அச்சமின்றி குரல் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருடன் தொடர்ந்து இருப்போம். அவருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நீதித்துறை மீது எமக்கு உள்ளது என்பதாகவே சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு குறிப்பிட்டிருந்ததை நாம் அவதானிக்கலாம். போலீஸ் அதிகாரிகளை சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தியமை, தாக்கி காயப்படுத்தியமை மற்றும் குற்றவியல் அச்சுறுத்தல் விடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளிலேயே அவர் குற்றவாளி என இவ்வாறு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவரால் தனது கட்சிக்காரர் சார்பாக இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ரகித சரித்தவுக்கு பிணை என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் ஹரகட்டாவின் மனைவியிடம் 1,200,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. இதில் பிரதானமாக ரகித்தவுக்கும் சரித்தவுக்கும் பிணை கிடைத்திருந்தாலும் நிபந்தனையை பூர்த்தி செய்ய சரித்தவினால் முடியாமல் போயிருக்கிறதே. எனவே அவருக்கு தொடர்ந்தும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது. அந்த வகையில் ஹரகட்டாவின் மனைவியிடம் 1,200,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 1 மாத காலமாக விளக்குமிறல் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சேவின் மகனான ரகித ராஜபக்சே ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரிதா அபேசிங் ஆகியோர் மற்றும் சிவில் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் அருணஸ்ரீ வர்ணா ஆகியோருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியிருக்கிறது. முந்தைய வழக்கு விசாரணையின் போது சந்தேகநபர் சார்பில் ஆஜரான பிரதிவாதிகள் சட்டத்தணிகளின் பிணை மனுக்களை சமர்ப்பித்திருந்தார்கள். அதற்கமைய நேற்று பிணை உத்தரவை அறிவித்த கோட்டை நீதவான் அசங்கேஷ் போதர்கம பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கினார். பணியாளிகள் பிணைத்தொகைக்கு ஈடான வருமானம் அல்லது சொத்துக்களை கொண்டுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதவானின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சந்தேகநபர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களின் கடவுச்சீட்டுகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. கூடுதலாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் நாம் முன்னேற்ற அறிக்கை எதிர்வரும் December 8th நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். பிணை உத்தரவை தொடர்ந்து தேவையான பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த ரகித ராஜபக்சே மற்றும் மற்றொரு சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும்
அமைச்சரை தபேசிங்க பிணை நிபந்தனையை பூர்த்தி செய்யவில்லையே. இதனைத் தொடர்ந்து அவர் சிறைச்சாலை அதிகாரிகளால் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இதேநேரம் மற்றொரு முக்கியமான தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சலைவின் ரிட்மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 25 என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இது அப்பிரதானமான விடயம். சுரை சிலைக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகிற நிலையில் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிற மனு ஒன்று தொடர்பிலான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் இதுபற்றி விருகேசரி பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. தூய்மையான கரங்களுடன் சலை நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்பதுவே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷெஹர்த்தின் மன்றின் முன்வைத்த வாதமாக இருக்கிறதே. எனவே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் எதையும் மனுதாரரான சுரேசலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்திருக்கிறார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறதொரு பின்னணியில் ரிட் மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷெஹர்த் மன்றில் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை தாக்கல் செய்த ரிட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்டதையும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹன் தாபேசூரி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் மண்டல் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷெஹர்த் களம் நீதிபதி அவர்களே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு மனுதாரரான சுரேசலை எவ்வாறு இடையூறு விளைவித்தார் என்பது குறித்து அன்றைய காலகட்டத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய பிரசாத் ரணசிங்க வழங்கிய வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2019 சாய்ந்தமரது பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் சாரா ஜஸ்மின் என்ற பெண் உயிரிழக்கவில்லை என்றும் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்றும் பேச்சுக்கள் எழுந்தன. இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சரியாக விசாரணையை நடத்தவில்லை என சுரேசலை விசாரணை மிளாய்வு கூட்டங்களில் குற்றஞ்சாட்டியிருந்தார். சாரா ஜஸ்மின் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் டிஎன்ஏ பரிசோதனைகள் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் சுரேசலை பல சந்தர்ப்பங்களில் குற்றஞ்சாட்டியதாக பிரதி போலீஸ் மாதவரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் தெரிவித்திருக்கிறார். டிஎன்ஏ பரிசோதனை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதே சுரேசலையின் நிலைப்பாடாக இருந்ததுடன் அன்றைய ஜனாதிபதி மூலம் அந்த பணியை அவர் நிறைவேற்றிக் கொண்டார் என்பதும் பிரதி போலீஸ் மாதவரின் வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குமூலம் 2026 மார்ச் மாதம் 11 தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிஆர்கேயில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மனுதாரர் விசாரணைகளில் தலையிட்டு இடையூறு ஏற்படுத்திய விதம் தெளிவாக புலப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். மனுதாரான சுரேசலை 2019 ஜனவரி 3 தேதி பாதுகாப்பு படிப்புக்காக இந்தியா சென்றுவிட்டு அதே ஆண்டு டிசம்பர் மாதமே திரும்பியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்ததாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிடுகிறார். மலேசியாவுக்கான இலங்கை தூதரகத்தில் கடமைகளை முடித்து திரும்பிய பின்னர் தனது ராஜேந்திர கடவுச்சீட்டை வெளியுறவு அமைச்சிடம் ஒப்படைத்து குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சுரேசலை கூறியிருந்த போதிலும் இந்த வழக்குடன் அந்த ராஜேந்திர கடவுச்சீட்டின் உண்மை பிரதியை நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். கடவுச்சீட்டை அமைச்சரிடம் ஒப்படைத்திருந்தால் அதன் உண்மை பிரதியை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் 64 பக்கங்களை கொண்ட அந்த ராஜேந்திர கடவுச்சீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 அல்லது 18 பக்கங்கள் மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டின் 4 பக்கங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் 56 பக்கத்தில் 2019 மே 18 தேதியிட்ட இந்திய குடியுரிமை மற்றும் குடிவரவு பிரிவின் முத்திரையும் அதாவது வெளியேற்ற முத்திரையும் 2019 ஜூன் மாதத்தில் உள்வருகை முத்திரையும் காணப்படுகின்றன. இந்தியா சென்ற பிறகு அங்கிருந்து வெளியே வரவில்லை என சலை கூறிய போதிலும் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளார் என்பது இந்த முத்திரைகள் மூலம் தெளிவாகிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் எம் ஸ்ரீ பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளித்துள்ள வாக்குமூலத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு ஒரு மாதத்துக்கு அல்லது 1.5 மாதங்களுக்கு முன்னர் அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனாநாயக்க தமக்கு தொலைபேசியில் அளித்திய பிரிகேடியர் சுரேசலவை சந்திக்க வேண்டும் என தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆசாத் மௌலானா அளித்த வாக்குமூலத்திலும் அக்கால பகுதியில் சுரேசலை இலங்கையிலே இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதே. இந்த உண்மைகள் எதையும் மனுதார சுரேசலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்திருக்கிறார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறு மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்பதுவே பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுடைய கேள்வியாக அமைந்ததே. இந்த நிலையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தவர்கள் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரித்த போது இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. எனவே இதன் மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் மாதம் 25 தேதி அளிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே இது
ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் அடுத்த கட்ட விசாரணைகள் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. எனவே நீதிமன்றத்தின் ஊடாக இந்த செயற்பாடுகள் அமைய இருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. பியர் தயாரிப்புக்கு எதிரான மனு மீதான விசாரணை அக்டோபரில் என்பதான ஒரு தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. பியர் தயாரிப்பிற்காக பிரதான மூலப்பொருட்களாக அரிசி மற்றும் சீனியை பயன்படுத்துவதற்கு உற்பத்தியாளர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என மதுவரி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்டோருக்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட்மனு தொடர்பான ஆட்சேபனைகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அக்டோபர் 2ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மனுவார் குருசிங்க மற்றும் ஏ பிரேம் சங்கர் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்ட போதே பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான ஜனாதி சட்டத்தினர்களான கே கனகேஸ்வரன், சுமதி தர்மவர்தன மற்றும் அலிசப்ரி ஆகியோர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து இந்த வழக்குகள் தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு தேதியொன்றை வழங்குமாறு கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய பிரதிவாதிகளுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதி அளித்த நீதிமன்றம் மனுவை மீண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி அளிக்குமாறு உத்தரவிட்டது. அனுமதி பத்திரம் பெற்ற மதுபான விற்பனையாளரால் சிலரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக மதுவரி ஆணையாளர் நாயகம், அவ்வாணையத்தின் அதிகாரிகள், இலங்கை தரக்கட்டளை நிறுவனம், சட்டமாதிபர், போலீஸ் மாதிபர் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். மதுவரி சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் பியர் என்பது மூளை கட்டிய தானியத்தை கொண்டு தயாரிக்க மன்னிக்க வேண்டும் மதுவரி சட்டத்தினுடைய 2ஆம் பிரிவின் கீழ் பியர் என்பது முளைகட்டிய தானியத்தை கொண்டு தயாரிக்கப்படும் நொதித்த மதுபானம் என வரையறுக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனினும் தற்போதைய சூழலில் பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் பியர் உற்பத்திக்கான பிரதான மூலப்பொருட்களாக அரிசி மற்றும் சீனியை பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும், அவ்வாறு பியர் உற்பத்தி செய்வது மதுவரி சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு முரணானது என்றும் மனுதாரர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அரிசி உற்பத்திக்காக அரசாங்கம் மக்கள் பணத்தில் அதிகளவு மானியங்களை வழங்கி வரும் நிலையில் அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் அரிசி பியர் போன்ற வர்த்தக ரீதியிலான தொழில்துறைக்கு பயன்படுத்துவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு பாதகமான தாக்கம் ஏற்படுவதாகவும் மனுதாரர்களால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. மதுபான உற்பத்தியின் தரத்தை கண்காணிப்பதற்காக இலங்கை தரக்கட்டளைகள் நிறுவனத்தினால் தற்போதைய காலத்திற்கேற்ப தர கட்டுப்பாட்டு நடைமுறைகள் புதுப்பிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கமைய பியர் உற்பத்திக்கான பிரதான மூலப்பொருட்களாக சீனி மற்றும் அரிசியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குவதை தடுக்கும் உத்தரவு ஒன்றையும் மதுவரி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தை கேட்டிருக்கிறார்கள் என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கதே. இதேநேரம் இந்த செய்தியோடு சேர்த்து இதனுடன் தொடர்பட்ட மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தமிழன் பத்திரிகை தந்திருக்கிற மற்றொரு தகவல், மதுபான உற்பத்தியை நிறுத்துவோம், நிறுவனங்கள் திடீர் எச்சரிக்கை என்பதான செய்தியாக இது தரப்படுகிறது. மதுபான உற்பத்தியாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வீணாகும் அதிசார சதவீதத்தை 1.5% %0.1% குறைப்பதற்கு சுங்கவரி திணைக்களம் எடுத்த தீர்மானத்துக்கு நாட்டின் மதுபான உற்பத்தியாளர்கள் தமது எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். சுங்கவரி திணைக்களத்தின் புதிய அறிவித்தின்படி தற்போது இலங்கை அரசாங்கத்துக்கு 23 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பெருந்தொகை வரியை செலுத்தி வரும் நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் மீண்டும் வரி செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதால் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது கடினமாகியுள்ளதாக அந்த நிறுவனங்கள் சுங்கவரி திணைக்களத்துக்கு எடுத்து மூலம் அறிவித்திருக்கின்றன. மதுபான உற்பத்தியின் போதும் களஞ்சப்படுத்தும் செயல்முறையின் போதும் மதுசாரம் ஆவியாதல் அதிகமாக பதிவாகிறது. குறிப்பாக போத்தல் அடிக்கும் இயந்திரங்களுக்கு அனுப்பப்படும் போதும் நவீன இயந்திரங்கள் மூலம் போத்தல்களில் அடிக்கப்படும் போதும் இவ்வாறு அதிகளவில் மதுசாரம் ஆவியாகிறது. இது தவிர அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் மதுபான போத்தல்களை அனுப்பும் போது சுங்கவரி திணைக்கள அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்படும் மதுபான போத்தல் தொகுதிகளும் இந்த வீணாகும் மதுசார சதவீதத்தின் கீழே கணக்கிடப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு சுங்கவரி அதிகாரிகள் மாதிரி பொருட்களாக அதிகளவான மதுபான போத்தல்களை உற்பத்தியாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது இவ்வாறு வீணாகும் கணக்கிலேயே பதிவிடப்படுகிறது. அத்துடன் ஒவ்வொரு அதிகாரியும் இடமாற்றம் பெற்றுச் செல்லும் போது பெறப்பட வேண்டிய வரியாக அத்தொகைகளை குறித்து வைப்பதாகவும் மதுபான உற்பத்தியாளர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்படும் மாதிரி பொருட்களுக்கு எந்தவொரு அறிக்கையும் கிடைப்பதில்லை என்றும் அதிகாரிகள் எடுத்துச் செல்லும் மாதிரி பொருட்களுக்கு உற்பத்தியாளர்களால் வரி செலுத்த முடியாது என்றும் உற்பத்தியாளர்கள் கூறுகிறார்கள். சுங்கவரி திணைக்களத்தினால் 991 இலக்க சுங்க வரி அறிவித்தல் மூலம் கடந்த ஜூலை 24ஆம் தேதி இந்த புதிய திருத்தப்பட்ட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீணாதல் எவ்வாறு நிகழ்கிறது, இக்காரணங்களின் அடிப்படையில் நிகழ்கிறது, அவ்வாறு வீணாகும் கணக்கில் சேர்வது எந்த மதுபான போத்தல்கள் என்பதை துல்லியமாக கணக்கிடுவதும் அதற்காக அறிவியல் ரீதியிலான பரிசோதனையொன்றை மேற்கொள்வதும் அத்தியாவசியமாகிறது என மதுபான உற்பத்தியாளர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது பிரதானமான தகவல். இதே நேரம் மற்றொரு முக்கிய செய்தி இவ்வாறு வெளியாகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் எஞ்சிய கைதிகள் போகம்பரைக்கு மாற்ற நடவடிக்கை என்பதான தகவல். எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து தற்போது அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள எஞ்சிய சுமார் 600 கைதிகளை பல கட்டங்களாக போகம்பரை சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு சிறைச்சாலை நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறது.
சேதமடைந்த சிறைச்சாலையின் உட்கட்டு வசதிகளை முழுமையாக புனரமைத்து மீண்டும் பழையநிலைக்கு கொண்டுவரும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கைதிகளில் கணிசமானோர் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள எஞ்சிய கைதிகளும் விரைவில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி கஜநாயக்கே இவ்வாறு கூறுகிறார். இவ்வாறு தடுத்து வைப்பதற்கும் கைதிகளை மாற்றுவதற்குமான தீர்மானங்களுக்கு அண்மையில் மீண்டும் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாதிருந்த காரணத்தினால் அங்கு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திருத்தப் பணிகள் நிறைவடைந்தவுடன் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் எஞ்சிய கைதிகளை அங்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சமீபத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையினால் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவமானது சிறைச்சாலை அமைப்பில் காணப்படும் அதிக நெரிசல், ஊழியர் பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயம். இதுநேரம் மற்றொரு முக்கிய தகவல் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். இது இன்றைய தினம் நாளிடங்களில் பிரதானமான செய்தியாக இடம்பிடித்திருக்கிற தகவல். நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றிருந்தது. இதில் அமைச்சர் நளித ஜெயதீச சில முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனோடு இணைந்ததாக நிதியமைச்சருடைய கருத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை குறித்தும் நாம் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தரப்பு முன்வைத்திருக்கிற கருத்து எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது பற்றி நாங்கள் முதலில் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் சரவஜன வாக்கெடுப்பின்றி நீதிபதிகளின் வயதிலேயே நீடிக்க முடியாது என்பதாக பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருக்கிறார். மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு இல்லாமல் நீதிபதிகளின் வயதிலேயே நீடிக்க முடியாது, அவ்வாறு செய்வது அரசியலமைப்புக்கு முரணாகும் என்பது ஜி எல் பீரிஸினுடைய கருத்து. கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்மையுற்ற நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மேலதிகமாக 2 ஆண்டுகளில் சேவை காலத்தை நீடித்து வழங்குவதன் மூலம் அவர்கள் நேரடியாக பயனடைகிறார்கள். அரசாங்கத்தின் இந்த முடிவின் சட்டபூர்வ தன்மை குறித்து இறுதி முடிவெடுக்கும் பொறுப்பை அந்த நீதிபதியிடமே முழுமையாக வழங்க முடியாது, ஏனெனில் அவர்கள் இதன் மூலம் நேரடியாக பயனடையும் தரப்பினர் ஆவார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு இலங்கையின் மக்களிடமே நேரடியாக சென்று விடுகிறது, இலங்கை மக்களிடமே நேரடியாக வழங்கப்படும் என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருப்பதை காணலாம். எனவே 3/2 பெரும்பான்மையை இதற்கு போதுமானதல்ல, மாறாக கட்டாயமாக மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட வேண்டும். அதே நேரம் அரசாங்கம் உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறை நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீடித்துக் கொள்ள அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வாறான தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்னர் அரசாங்கம் இலங்கை சட்டத்தினர்கள் சங்கத்துடன் எத்தகைய கலந்துரையாடலையும் நடத்தவில்லை. சங்கத்தின் தலைவரும் அதிகாரிகளும் இது தொடர்பாக நீதியமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் 3 கடிதங்களை அனுப்பியுள்ள போதிலும் இதுவரை எந்தவித தெளிவான பதிலும் வழங்கப்படவில்லை. இதற்கு முன்னர் அரசியலமைப்பு திருத்தி உயர்நீதிமன்ற நீதிசர்களின் எண்ணிக்கை 11/17 மேல்முறை நீதிமன்ற நீதிசர்களின் எண்ணிக்கை 12/20 அதிகரித்தது. அவ்வாறு இருந்தும் வழக்குகள் தேங்கிக் கிடக்கின்றன. அதே நேரம் உயர்நீதிமன்றம் மேல்முறை நீதிமன்றங்களில் மொத்தமாக 8க்கும் அதிகமான வெற்றிடங்கள் பல மாதங்களாகியும் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. எனவே தேங்கிக் கிடக்கும் வழக்குகளை தீர்ப்பதே இதன் உண்மையான நோக்கமல்ல என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. எனவே அரசியலமைப்பின் 83ஆம் பிரிவில் பாதுகாக்கப்படும் அடிப்படை விடயங்களை தொடுவதாக இருந்தால் அதற்கு மக்களின் நேரடி அனுமதி பெறப்பட வேண்டும். அதற்குரிய ஒரே வழி மக்கள் கருத்து கணிப்பு மட்டுமே ஆகும். மக்கள் விரும்பினால் அதனை செய்வோம். ஏனெனில் மக்களை இறுதி தீர்மானம் எடுக்கிறவர்கள் மக்களின் விருப்பத்தின் பிரகாரம் இந்த பிரச்சினையை தீர்க்க முன்வருமாறு நாம் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறோம் என்பதான கருத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. நீதித்துறை அதிகாரத்தை பறிக்கும் நிறைவேற்றுத்துறை என்பதான செய்தியும் நீதி வழங்கும் இந்த செயற்பாட்டின் முடிவில் மிக முக்கியமான விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானத்தை செல்வோம். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு, எந்த ஒரு வகையிலும் இங்கு சர்வாதிகாரத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது. தற்போது ஜனநாயக அமைப்பின் 3 முக்கிய தூண்களான சட்டவாக்கம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. நிறைவேற்றுத்துறையானது நீதித்துறையும் அதன் அதிகாரத்தையும் பறிக்க முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக நீதியரசர்கள் நீதிபதியின் ஓய்வுபெறும் வயதை மாற்றுவது மற்றும் மேன்முறை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் வெற்றிடமாக உள்ள நீதிபதி பதவிகளுக்கு நியமனங்களை வழங்காமல் இருப்பது போன்றவற்றின் மூலம் நீதித்துறையின் சுயாதீனம், நாட்டின் ஜனநாயகம் மற்றும் மக்களின் இறையாண்மை ஆகியவற்றுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகமானது அதிகார பகிர்வு கோட்பாடு, அதிகார தூண்களுக்கு இடையிலான சமநிலை மற்றும் கண்காணிப்பு முறைமை, சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதி வழங்கும் முறைமையின் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நிறைவேற்றுத்துறையானது நீதித்துறை அதிகாரத்தை கைப்பற்ற முனைவதோடு அதன் சுயாதீனத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அத்துடன் நிறைவேற்றுத்துறையானது நீதித்துறை ஆக்கிரமிக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்தங்களுக்கான வரைவுகளை தயார் செய்து வருகிறது என்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறுகிறார். இது சமிந்த விஜயசிறனுடைய வழக்கு இடம்பெற்றது பிறகு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது எதிர்க்கட்சித் தலைவரினால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்து அவ்வாறு இருக்கிற நிலையில் சட்டத்தணிகள் சங்கம் முன்வைத்திருக்கிற ஒரு குற்றச்சாட்டு குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். வெளிப்படைத்தன்மை இல்லை, சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம், நீதிபதிகள் ஓய்வெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் குற்றச்சாட்டு என்பதாகவே இந்த தகவல் அமையப்படுகிறது.
நீதிபதிகளை ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துதல் தொடர்பான முன்மொழிவை அரசாங்கம் கையாளும் விதத்தில் வெளிப்படை தன்மை இல்லை என குற்றம் சாட்டியுள்ள இலங்கை சட்டத்தினர் சங்க தலைவர் சட்டத்தினர் ராஜீவ் அமரசூரி இவ்விடயத்தில் அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்வதாயினும் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நாட்டு மக்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிசர்கள் மற்றும் மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகள் உடனடியாக நாட்டின் சகல நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் முன்மொழிவு கடந்த சில வாரங்களாக பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி அனுகுமார் ஜானாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அசன் நாணயக்காரவினால் இதுகுறித்து சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இவ்வாறு ஒரு பின்னணியில் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துதல் தொடர்பான அரசாங்கத்தின் முன்மொழிவு குறித்து சிங்கள தொலைக்காட்சி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்துரைத்த சட்டத்தினர் ராஜீவ் அமரசூரிய நாட்டின் மீயூர் நீதிமன்றங்களில் தற்போது 8 பதவி வெற்றிடங்கள் காணப்படுகின்ற. பதவிகளுக்கு பொருத்தமான நபர்களை நியமிப்பது அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பொறுப்பாகும். அவ்வாறு இந்த நியமனங்களை மேற்கொள்வதில் பல மாத காலமாக தொடரும் தாமதம் அரசியலமைப்பு சார்ந்து தீவிர கரிசனைகளை தோற்றுவித்திருக்கிறது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேவேளை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துதல் தொடர்பான முன்மொழிவை அரசாங்கம் கையாளும் விதத்தில் பேசிய போதிய வெளிப்படைத்தன்மை இல்லை என குற்றம் சாட்டியுள்ளவர் அத்தகைய முன்மொழிவு குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இலங்கை சட்டத்தின் சங்கம் உள்ளடங்களாக இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய முக்கிய தரப்பினருடன் எவ்வித கலந்தாலோசனையுமின்றி முன்மொழிவு சார்ந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கரிசனை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது அவதானிக்கத்தக்க முக்கிய செய்தி. இது இலங்கை சட்டத்தினர்கள் சங்கத்தினுடைய கருத்தாக அமைகிறது. அதனிடத்தில் சட்டத்தினர்கள் சங்க விசேட கூட்டம் ஒன்றும் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாக கூறப்படுகிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறை நீதிமன்றம் உட்பட நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்காக குடியரசின் அரசியலமைப்பு மாற்றம் இடம்பெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த திடீர் நடவடிக்கை குறித்து ஆராய்வதற்காக இலங்கை சட்டத்தினர்கள் சங்க உறுப்பினர்கள் விசேட பொதுக்கூட்டம் ஒன்று இன்று கொழும்பில் உள்ள இலங்கை சட்டத்தினர்கள் சங்க செயலகத்தில் இடம்பெறவிருக்கிறது. இதன்போது அரசியலமைப்பின்படி சகல நீதிரசர்களின் சட்டபூர்வமான ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கும் தமது உடன்பாடின்மையை வெளிப்படுத்தும் நீதித்துறை சேவை சங்கத்தின் தீர்மானம் மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவற்றுள்ள தலா 4 வெற்றுப்பணியிடங்களை நிரப்புவதில் நிர்வாகத் தரப்பில் ஏற்பட்டுள்ள நின்னால் தாமதம் ஆகிய விடயங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. ஜூலை 17 நடைபெற்ற இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் நிறைவேற்றுக் குழுவின் கூட்டத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் அரசியலமைப்பின் 12A உறுப்புரையின் பிரகாரம் இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் விசேட பொதுக்கூட்டம் இன்று ஜூலை 29 கூட்டப்பட உள்ளதாக இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் செயலாளர் நளினி சில்வா இவ்வாறு அறிவித்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான விடயம். இதே நேரத்தில் இவ்வாறு ஒரு தகவலும் தரப்படுகிறது. ராஜீவ் அமரசூரியவுக்கு எதிரான கருத்து எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆராய சடதினிகள் சங்கம் கூடுகிறது என்பதான தகவலும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இன்றைய தினம் கூடும்போது இது தொடர்பிலும் ஆராயப்பட இருக்கிறது. இலங்கை சடதினிகள் சங்கத்தின் தலைவர் சடதினி ராஜீவ் அமரசூரி அரசியல் டீலுக்கு அமைவாக செயற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஜன பாராளுமன்றத்தில் முன்வைத்த கருத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்வதற்காக சடதினி சங்கத்தின் பொதுச்சாவை இன்றைய தினம் இவ்வாறு கூட இருக்கிறது. நாட்டில் உள்ள சகல நீதிமன்றங்களில் நீதிபதி ஓய்வு பெறும் வயதிலே நீடிப்பது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டத்தினர் சங்கம் அண்மையில் விசேட பிரேரணை ஒன்றை நிறைவேற்றியது. அதையடுத்து மாநிலசபை தேர்தல் நடைபெறும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் மேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ரஜீவ் அமரசூரிய தயாராக இருந்ததாகவும் எதிர்க்கட்சித்தலைவர் சஜி பிரேமதாஸ் இலங்கை சட்டத்தின் சங்கத்தின் தலைவர் சட்டத்தின் ரஜீவ் அமரசூரிக்கு வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அதற்கு அமைவாகவே அவர் நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதிலே நீடிப்பு குறித்து தவறான விடயங்களை சமூக பயப்படுத்துவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற அசித்த நிரோஜன கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வாறு பின்னணியிலேயே பாராளுமன்ற அசித்த நிரோஜனவின் கருத்துக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக சட்டத்தின் சங்கத்தின் பொதுச்சபை இன்றைய தினம் காலை 9:30 கூட இருக்கிறது என்பதான செய்தியும் தரப்படுகிறது. அந்த தகவல்களோடு சேர்த்து இப்போது அரசாங்க தரப்பு என்ன கூறுகிறது என்பது பற்றிய விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் இது குறித்தான செய்திகள் பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். நீதிபதிகள் நீதிமான் ஓய்வு வயதில்லை அதிகரிக்கும் விவகாரம் குறித்து நேற்றைய தினம் நீதியமைச்சர் அரசின் ஆணைக்கார இவ்வாறான கருத்தினை முன்வைத்திருக்க என்பதை பற்றி நாம் அவதானிக்கும் போது லங்காதீப பத்திரிகை அந்த செய்தினை இவ்வாறு தருகிறதே. வினிசுரு வயச திக்கரண்ண ஜனமத விசாரணை கோணே கேலா விவஸ்தாவென்ன என்பதுவே அவர் தெரிவிக்கிற கருத்தாக அமைகிறது. எனவே இதற்காக பொதுமக்கள் கருத்தறியும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சி தரப்பினர் கூறுகிற நிலையில் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பில் எதுவுமே கூறப்படவில்லை என்பதாக நிதியமைச்சர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறை நீதிமன்ற நீதிபதிகள் வயதிலேயே மாத்திரம் நீடிப்பதற்கானதல்ல. சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு மாவட்ட நீதிபதிகள் நீதிமன்றங்களின் சகலர் ஓய்வு வயதிலேயும் 2 வருடங்களால் நீடிக்கப்படும் என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹரிஷ்ணன் ஆணைக்கார இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்து அவரால் முன்வைக்கப்படுகிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக மக்கள் பெரிதும் அலைச்சலுக்கு ஆளாகிறார்கள். மாதக்கணக்காக வருடக்கணக்காக இடம்பெறும் வழக்கு விசாரணைகளுக்காக மக்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகிறார்கள். எனவே நீதிமன்ற கட்டமைப்பு ஏனைய துறைகளைப் போன்று வினைத்திறனாக வேண்டும். அவ்வாறு வினைத்திறனாக்குவதற்கு வழக்கு விசாரிப்பவர்களின் வயதிலேயே நீடிப்பது ஒரு பக்கம் மாத்திரமே, இன்னும் பல விடயங்களை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அடிப்படை விடயமாக ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்து விரைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அதேபோன்று சட்டமாதிபர் திணைக்களத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அதேபோன்று நீதிமன்ற அமைச்சரதும் நீதிமன்றங்களிலும் பணியாளர்களை சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த பணிகளை நிறைவுபடுத்த வேண்டும். இவற்றை செய்ய வேண்டும் என சாதாரணமாக அபிவிருத்தி அடைந்த நாட்டில் 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு 40-60 வழக்குகள் விசாரணையாளர்கள் இருக்க முடியும். ஆனால் இலங்கையில் 1 மில்லியன் மக்களுக்கு 20 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். இந்த நெருக்கடிக்கு அடிப்படை காரணம் 10-15 வருடங்களுக்கு முன்பே நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும். அவ்வாறான விடயம் விடம்பராமையின் காரணமாகவே இவ்வாறு வழக்குகள் குவிந்திருக்கின்றன. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளின் வயதிலேயே மாத்திரம் அதிகரிக்கவில்லை. நீதிமன்ற அமைப்பு சட்டத்தை திருத்தி மாவட்ட நீதிபதிகள் நீதிவான்கள் என சகலது வயதிலையும் 2 வருடங்களால் அதிகரிக்கும். நீதிமன்ற பணிக்குழாம் இவ்வளவு அவசியமோ அதேபோன்று அனுபவம் கொண்ட பழையவர்களினூடாகவும் வழக்கு விசாரணைகள் இன்னும் அதிகரிக்கும். 1978 பின்னர் ஓய்வு பெறும் வயதிலை திருத்தப்படவில்லை. எனவே அநேகமான நாடுகளில் நீதிபதிகளின் ஓய்வு வயதிலை 70 வரையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானவர்களை தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தடுத்து வைப்பதென்றால் உயர்நீதிமன்றத்திலிருந்து 60 வயதில் ஓய்வு பெற்று செல்கிறார் என்றால் இன்னும் 78 வருடங்கள் அவரின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனைய துறைகளைப் போன்று வழக்கு விசாரிப்பவர்களின் பழமையும் அனுபவம் அதிகரிக்க சட்டமும் அபிவிருத்தி அடையும். வழக்கு விசாரணைகளின் வினைத்திறனும் அதிகரிக்கும். அந்த காரணத்தின் அடிப்படையிலேயே வயதிலை அதிகரிக்க முயற்சிக்கிறோம். இது நேற்று இன்று வந்த யோசனையும் இல்லை. 2016 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் வயதிலை அதிகரிக்குமாறு சட்டத்தினிகள் சங்கமும் கோரியிருக்கிறது. 2015-16 காலப்பகுதியில் பாராளுமன்ற உப்புக்குழுவில் வயதிலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் 2017 பேசப்பட்டு வந்திருக்கிறது. சட்டத்தினிகள் சங்கத்தாலும் இந்த விடயம் தொடர்பான முன்மொழிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலுள்ள விடயங்களை நாங்கள் கவனித்திருக்கொண்டோம். ஊடக சந்திப்புகளில் அவர்கள் கூறும் விடயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 380 பேர் இருக்கும் இடத்தில் 65 பேர் அவர்களின் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் விடயங்களை கவனத்தில் கொண்டு அவற்றுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முயற்சிப்போம். எதனையும் புறக்கணிக்க மாட்டோம். இவ்வாறு பின்னணியிலேயே இந்த திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறோம். நீதித்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் என இதர தரப்பினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனால் எந்த இடத்தில் அவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் இல்லை. தனிநபரை மாத்திரமோ அல்லது உயர்நீதிமன்றத்தை மாத்திரமோ இலக்கு வைத்து இந்த திருத்தத்தை மேற்கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றால் இந்த தர்க்கம் சாதகமானது. ஆனால் சகலரதும் வயதிலேயே அதிகரிக்கவே எத்தனைக்கிறோம். இந்த திருத்தம் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் பிரதம மனிதர் சிறப்பு பதவி விலக வேண்டும் என அவர்கள் கூறலாம். எமது நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமாகவே இருக்கிறது. பிரதம மனிதர் சிறப்பு பதவி விலகுமாறு யாராவது கூறுகிறார் என்றால் எமது பிரதம மனிதரின் செயற்பாடுகளில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்றே பொருள் என்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணைக்கார இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே செய்தியாளர் சந்திப்பில் பிரதானமாக அமைச்சர் முடிவுகளை அறிவிக்கும் போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இது பற்றிய கருத்துக்களை முன்வைக்கும் போது நீதிசரின் வயதில்லை அதிகரிப்பானது தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது சட்ட திருத்தமோ இல்லை. ஒரு சிலர் அவ்வாறு கூறுகிறார்கள் என்றால் கடந்த அனுபவங்களின் அடிப்படையில் நபர் ஒருவரை இலக்கு வைத்து அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படுகிறது என்று கூற முடியும். ஆனால் இது ஒருபோதும் தனிநபரை இலக்கு வைத்து கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தம் இல்லை என்பதாக அமைச்சர் நலிந்த கூறுகிறார். 2024 செப்டம்பர் மாதம் நவம்பர் மாதங்களில் சட்டம் நீதித்துறை தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளவும் விசாரணைகளில் குவிந்துள்ள வழக்குகளை முறையாக குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவே மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கினார்கள் என்பதாக
அமைச்சர் கூறுகிறார். எங்களின் கொள்கை பிரணத்துக்கு அமைய நீதிமன்றத்தினுடனான சுயாதீனமான விரைத்திறனான நிதியை நிலைநாட்டுதலை போன்று அது தொடர்பில் பொதுமக்களுக்குள்ள நம்பிக்கையும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதுமே மிகவும் அவசியமானதாக இருந்தபோதும் இலங்கையில் இந்த செயற்பாடு மக்களிடமிருந்து தூரச் சென்றுள்ளதோடு பொதுமக்களின் நம்பிக்கையும் இல்லாமல் போயுள்ளது. சுயாதீன விரைத்திறனான வெளிப்படையான மற்றும் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதித்துறை கட்டமைப்பை உருவாக்குவதனூடாக மக்களின் நம்பிக்கையும் உள்ள கட்டியெழுப்ப தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கிறது. சாதாரண மற்றும் சமமான சட்ட பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் விரைத்திறன் சுயாதீனத்தன்மை மற்றும் மக்களின் நம்பிக்கை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையிலேயே நாங்கள் செயற்படுவோம். இதற்காக பல்வேறு கட்டங்களில் நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. முதலாவது விடயம், தற்போது நீதிமன்ற கட்டமைப்புகளை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. மாகாணத்தின் கீழான மேல் நீதிமன்றங்கள் மற்றும் சிவில் நீதிமன்றங்களில் 110 நீதிபதிகளே இருக்க வேண்டும் என்றாலும் தற்போது 93 பேரே சேவையில் இருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த நீதிபதிகளின் எண்ணிக்கையை 110 120 வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்போம். வேர்முரட்டு நீதிமன்றத்தில் அதிகபட்சம் 20 நீதிரசர்களே சேவையில் இருக்க முடியும், ஆனால் அவர்களின் எண்ணிக்கை 25 வரை அதிகரிப்போம். நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது போன்ற புதிய சேவை இணைப்புகளையும் மேற்கொள்வோம். நீதவான் நீதிமன்றங்களுக்கு புதிய நீதவான்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன. மூன்றாவது விடயம், நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போதும் இவற்றில் சேவையாற்றுவதற்கு அனுபவம் கொண்ட வழக்கு விசாரணையாளர் ஒரு தொகையை சேவையில் தக்கவைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதிலுள்ள நடைமுறை சாத்தியமான முறையை தற்போதுள்ள வழக்கு விசாரணைகளின் ஓய்வெறும் வயதிலை அதிகரிப்பதாகும். அதற்கமைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் தற்போதைய வயதிலேயே 65 வயதிலிருந்து 67 வயது வரையிலும் மேன்முறையீட்டு நீதிரசர்களின் ஓய்வு வயதிலேயே 65 வரையும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதிலேயே 63 வரையும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதிவான் நீதிமன்றங்களின் நீதிரசர்களின் ஓய்வு வயதிலேயே 62 வரையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக தற்போது அதிகரித்துள்ள வழக்குகளை விரைவில் விசாரணை செய்து நிறைவு செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் நீதித்துறை மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்காகவுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 1978 அரசியலமைப்பை தயாரிக்கும் போது அரசியலமைப்பு சட்டம் தொடர்பில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய சில உறுப்புரைகள் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அரசியலமைப்பினுடைய 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 32 மற்றும் 62 உறுப்புரைகளில் 3-2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. சட்ட நிபுணர்களும் அரசியலமைப்பு நிபுணர்களுமே இந்த விடயங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவோ அல்லது அவர்களின் வயதிலை அதிகரிப்பதற்காகவோ சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று இந்த உறுப்புரையில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. நாமல் தயாசிரி ரணில் ஆகியோர் சட்டத்தினர்களாக இருந்தும் அரசியலமைப்பை அறிந்தும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள சந்தர்ப்பத்திலும் சகல விடயங்களுக்கும் சர்வஜன வாக்கெடுப்பு என்ற சூத்திரத்தை கூறுகிறார்கள் என்பது புரியவில்லை. அவ்வாறு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியாது என்பதை அமைச்சர் குறிப்பிடுகிறார். 2020 அக்டோபர் மாதம் 20 அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக உயர்நீதிமன்ற நீதிரசர்களின் எண்ணிக்கை 11-17 வரை அதிகரித்த போது மேன்முறையீட்டு நீதிரசர்களின் எண்ணிக்கை 12-20 வரை அதிகரித்த போது சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தவும் இல்லை, கோரவும் இல்லை. காரணம், சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தற்போதைய அரசியலமைப்பு தொடர்பில் புரிதல் இருக்கும் எவராலும் இந்த விடயத்துக்காக சர்வஜன வாக்கெடுப்பை கோர முடியாது. எங்களால் கொண்டுவரப்படும் இந்த திருத்தம் வழக்கு விசாரணையாளர்களின் செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்கு கொண்டுவரப்படவில்லை. வழக்கு விசாரணையாளர்கள் வயதிலை அதிகரிப்பதற்காகவும் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் வினைத்திறனை அதிகரிப்பதற்காகவே இந்த திருத்த சட்டம் கொண்டுவருவதற்கு பாராளுமன்றத்துக்கு இருக்கும் அதிகாரத்துக்கு அமைவே இந்த திருத்தம் முன்வைக்கப்படுகிறது. சாதாரண செயற்பாடுகளின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்புக்கு ஏற்புடையதா, எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்திரமே நீதிமன்றத்திடம் விளக்கம் கோர வேண்டும். எனவே இது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை கோருவது அர்த்தமில்லாத விடயம் என்பதாக அமைச்சர் நலிந்து கூறுகிறார். இவ்வாறு செயற்பாடுகளை யார் வேண்டுமென்றாலும் அவர்களின் கருத்துக்களை வெளியிட முடியும். இது எங்களின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடு மாத்திரமே. தற்போதுள்ள நீதித்துறை சார் சிக்கல்கள் தொடர்பில் வேறு முறைகள் இருக்குமாக இருந்தால் அதனை முறையாக சமர்ப்பிப்பார்களாக இருந்தால் அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ற கருத்தினையும் இவ்வாறு அமைச்சர் நலிந்து ஜெயதீச வலியுறுத்தி இருக்கிறார். எனவே அரசாங்கம் இதில் தெளிவாக இருக்கிறது. நீதித்துறை சட்டக்கோவை திருத்தம் சட்டம் மூலம் தயாரிக்கும் ஆலோசனைக் குழுவுக்கு அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்திருப்பதான கருத்தும் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்தி நீதிமன்றங்களின் செயல்முறை வினைத்திறனாகும் மற்றும் முறை சார்ந்த வகையிலும் மேற்கொள்வதற்காக அரசியலமைப்பு மற்றும் 2008 இரண்டாம் இலக்க நீதித்துறை சட்டக்கோவையை திருத்தம் செய்வதற்காக சட்டம் மூலம் ஒன்றை தயாரிக்குமாட்டு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இதன் மூலம் வெளியாகிற முக்கிய தகவலாக அமைகிறது. எனவே நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அரசின் நாணயக்காரவினால் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அரசியலமைப்பு 146 உறுப்பினர் கமைய மேன்முறை நீதிமன்றத்தின் நியாய ஆதிக்கத்தை பிரயோகிப்பதற்கு தேவையான மேன்முறையீட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டிருக்கிறது. குற்றங்கள் தொடர்பாக ஆரம்ப கட்டத்தில் நீதிமன்ற நியாய ஆதிக்கம் உள்ள வாகன ரீதியான மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றங்கள் மற்றும் குடியல் மேன்முறையீட்டு நியாய ஆதிக்கம் காணப்படுகின்ற குடியல் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நிலவுகின்ற வழக்குகளின் எண்ணிக்கை தாமதமின்றி தீர்ப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. அத்துடன் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் மற்றும் பிராந்திய ரீதியாக மேன்முறை நீதிமன்றங்களை இயக்குதல் போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டு குறித்த நீதிமன்றங்களில் உள்ள அனுபவம் வாய்ந்த மற்றும் கல்வி அறிவுடைய

மற்றும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. செம்மணிக்கு காரணம் புலிகளா, இந்திய ராணுவமா, இலங்கை படைகளா, விசாரணையின் இறுதியிலேயே தெரிய வரும் என்கிறார் நீதிமைச்சர் என்பதாக இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. செம்மணி மனித புதைகுளி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் முன் தண்டனை வழங்கப்படும். இந்த பேரவலத்துக்கு காரணம் விடுதலை புலிகளா, இந்திய ராணுவமா அல்லது இலங்கை படைகளா என்பதை விசாரணையின் இறுதியிலேயே தெரிய வரும் என நீதியமைச்சர் இவ்வாறு கூறுகிறார். 1998 மற்றும் 1999 காலப்பகுதியில் இத்தகவல்கள் வெளிவந்த போதிலும் எந்தவொரு அரசாங்கமும் இதை தொடர்ந்து தேடவில்லை. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மூலமாக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு தீவிரமாக இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் கூட அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை பாராட்டியிருக்கின்றன. முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ தகவல் இருப்பதாக அவர் கூறியதைத் தொடர்ந்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலக பிரதிநிதிகளின் காவல்துறையினர் வாக்குமூலம் பெற அனுப்பப்பட்டனர். ஆனால் அவர் நேரடியாக அனைத்து உண்மைகளையும் கூறாமல் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை எதிர்பார்க்கிறார். அவர் கூறுவது உண்மையா அல்லது நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் தவிர்ப்பதற்காக கூறுகிறாரா என்பது தெரியவில்லை. உண்மையை கூற நினைப்பவர் ஆரம்பத்திலேயே கூறியிருக்கலாம். இருப்பினும் அவர் ஒரு முக்கிய சாட்சியா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் அவரது பாதுகாப்பை 100% அரசாங்கம் உறுதிப்படுத்தும். அடுத்து குற்றமளித்தவர்களை கண்டறிய வேண்டும். ஆனால் விசாரணை இன்னும் அந்த நிலைக்கு செல்லவில்லை. கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இயல்பான மரணத்தால் ஏற்பட்டவையா அல்லது தாக்குதல்களால் ஏற்பட்ட காயங்களா என்பதையே முதலில் கண்டறிய வேண்டி இருக்கிறது. மேலும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் குறுகிய காலத்தில் தமிழக விடுதலை புலிகள், இந்திய ராணுவம் மற்றும் இணைய துணை ராணுவ குழுக்களின் கட்டுப்பாடுகள் இருந்தன. ராணுவம் அதுக்கு பின்னரே அங்கு வந்தது. எனவே நபர்கள் அடையாளம் காணப்பட்ட பின்னர் உரிய விசாரணைகள் செய்யப்படும். குறுக்கள் மடம் புதைக்குழி குறித்த தொடர் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அங்கு அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்து வருகின்றன, விசாரணை முடிவுகளை நாங்கள் எந்த முடிவுக்கும் வரப்போவதில்லை என்பதான கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி, வால்கட்டின் பதவிக்காலம் நீடிப்பு இலங்கையின் நடுநிலை என்பதான செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தருகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயரசாணிகள் வால்கட்டின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காக கடந்த வார இறுதியில் ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இலங்கையின் நடுநிலை வகித்திருக்கிறது. இந்த வாக்கெடுப்பில் மொத்தமாக 167 நாடுகள் பங்கேற்றன. அவற்றில் 144 நாடுகள் வால்கட்டின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதை ஆதரித்ததோடு 10 நாடுகள் அதை எதிர்த்தன. அதேவேளை வாக்கெடுப்பில் வாக்களிக்காமல் நடுநிலை வகித்த 13 நாடுகளில் இலங்கை ஒன்றாகும். அதேவேளை பெலாரஸ், டொமினிக்கன் குடியரசு, ஈக்வடோர், கானா, ஈராக், நியூசிலாந்து, பெருகுவே, பெரு, கொரிய குடியரசு, தென் சூடான், சுரினாம் மற்றும் உகண்டா ஆகியவை இலங்கையுடன் இணைந்து நடுநிலை வகித்த இனிய நாடுகளாக அமைந்திருக்கிறது. அதேபோன்று வால்கட்டின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதற்கு எதிராக வாக்களித்த 10 நாடுகள் அர்ஜென்டினா, புர்கினா பாசோ, வடகொரியா, இஸ்ரேல், மாலி, நிகரகுவா, நைஜர், ரஷ்யா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளடங்குகின்றன. இருப்பினும் சீனா உள்ளடங்களாக 144 நாடுகள் ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாக வால்கட்டின் பதவிக்காலம் மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் உயர்சாணிகள் வால்கட்டினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் பல தசாப்தங்களாக தொடரும் வன்முறைகள் மற்றும் தன்னிலிருந்து விடுபடும் போக்கு என்பனவற்றின் விலகிய புதிய நாட்டை கட்டியெழுப்பதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. இருப்பினும் மக்களாணை வழங்கிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முறையான கால வரையறை உட்பட செய்திட்டம் ஒன்று இல்லாவிடன் இந்த வாய்ப்பு பறிப்போய்விடும் என்று எச்சரிக்கையை விடுத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. இதனர் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். உயர்மட்ட அமெரிக்க காங்கிரஸ் பொதுக்குழு இலங்கைக்கு விஜயம் என்பதான ஒரு செய்தி. சுதந்திரமான, திறந்த மற்றும் செழிப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான உத்திகளை முன்னெடுக்கும் நோக்கிலும் இலங்கைக்கு அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு பங்காண்மை மேலும் உறுதிப்படுத்தும் வகையிலும் அமெரிக்க காங்கிரசின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவிருக்கிறது. அமெரிக்க காங்கிரசின் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரான கிறிஸி ஹோலன் தலைமையிலான இந்த குழு பல்வேறு உயர்மட்ட சந்திப்புகளில் ஈடுபட உள்ளது. முன்னாள் விமானப்படை வீராங்கனையான கிறிஸி ஹோலஹேன் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் குழுவின் உறுப்பினராகவும் அதன் ராணுவ பணியாளர்கள் மீதான துணைக்குழுவின் சிரேஷ்ட உறுப்பினராகவும் புலனாய்வு தொடர்பான நிரந்தர தேர்வு குழுவின் உறுப்பினராகவும் முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். கொழும்பில் தங்கியிருக்கும் காலப்பகுதி நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேசுவதற்காக அரச ராணுவ மற்றும் உள்ளூர் தலைவர்கள் இந்த தூதுக்குழுவினரை சந்திக்க வருகிறார்கள். பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஒய்பெற்ற ஜெனரல் அருண் ஜெயசேகர, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான பேச்சுவார்த்தைகள், பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் வைத்திய ரஜிசாலி மற்றும் அரசியலுடனான சந்திப்புகள், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமசாமியுடனான முக்கிய இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் என முக்கிய கலந்துரையாடல்களில் ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதும் அவதானிக்கத்தக்கது. இதனிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சீன தூதுவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்பதான தகவல்கள் வெளியாகிறது. எனவே தனது சேவை காலத்தை நிறைவு செய்து இலங்கையிலிருந்து செல்லவுள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களிடத்தில் இவ்வாறு சந்தித்திருக்கிறார். எனவே இந்த சந்திப்பின் போது சீன தூதுவர் கீ சென் ஹாங் தனது பதவிக்காலத்தில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீடித்த ராஜேந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லவும் ஆற்றிய மிகச்சிறந்த பங்களிப்புகளுக்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நன்றியையும் பாராட்டுகளையும் இவ்வாறு தெரிவித்துக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தியாக அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. 3 தேதி ஜனாதிபதியை சந்திக்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் என்பதான செய்தியை

மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்தாறு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அக்கட்சிகளின் பிரதிகளுக்கும் ஜனாதிபதி அனந்தகுமார் ஜானகிக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் மூன்றாம் தேதி கொழும்பில் நடைபெற உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியா, இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லீம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய ஆறு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்தையும் கொள்கைகளையும் அரசியல் ஏற்பாடுகளையும் பேணிக்கொண்டு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயல்படுவதற்கு உடன்பட்டிருந்தார்கள். அது நிகழ்ச்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் ஒன்றை வழங்குமாறு அந்த கட்சியின் பிரதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்து பின்னணியிலே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஏற்படி ஆறு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனந்தகுமார் ஜானகியை சந்திப்பதற்கு நேரம் வழங்கப்பட்டது. சந்திப்பின் போது அரசியல் கைதிகளை விடுவித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல், மலையக தமிழ் மக்களுக்கான விடுவிப்பு மற்றும் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றுதல், நீண்ட காலமாக நடத்தப்படாமல் நிலவில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், அரசியலமைப்பின் உறுப்புரை 16A மற்றும் அரசகரம் ஒழிக்கு கொள்கையுடன் தொடர்புடைய சகல அரசியல் விதிகளையும் நடைமுறைப்படுத்துதல், வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் ராணுவமயமாக்கலை முடிவு கொண்டு வருதல், வலிந்து காணாமலாக்கப்படுதல் தொடர்பில் உண்மை பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துதல் என்பன உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டு வரும் முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் அவர்களது அக்கறைக்குரிய விடயங்கள் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் என்பது இங்கு குறிப்பிடப்படுகிற முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி போராடுகின்றோம். மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். புதிய கைத்தொழில்களை உருவாக்கும் திட்டம், முதலீட்டாளர்களுக்கு குத்தகை அடிப்படையில் காணிகள் என்பதான செய்தியை தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. புதிய கைத்தொழில்களை நிறுவதற்காக முதலீட்டாளர்களுக்காக காணிகள் வழங்கப்படவிருக்கின்றன. இதற்கென நாட்டின் 13 பிராந்திய கைத்தொழில் பேட்டைகளில் அமைந்துள்ள காணி துண்டுகள் 35 ஆண்டுகள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்கப்படவிருக்கிறது. இத்திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. இக்காணிகள் 23 முதலீட்டாளர்களுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்படவிருக்கின்றன. பிராந்திய மட்டத்தில் கைத்தொழில் அபிவிருத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பிராந்திய கைத்தொழில் பேட்டை அபிவிருத்தி வேலை திட்டத்தின் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வேலை திட்டத்தின் தெரிவு செய்யப்பட்ட காணிகளில் முதலில் அடிப்படை உட்கட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு பின்னர் பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு அவை குத்தகை அடிப்படையில் வழங்கப்படும். சமர்ப்பிக்கப்பட்ட முதலீட்டு யோசனைகளை மதிப்பீடு செய்த பின்னர் 1990 ஆண்டு 46 இலக்க கைத்தொழில் ஊக்குவிச் சட்டத்தின் நிறுவப்பட்டுள்ள பிராந்திய கைத்தொழில் சேவைகள் குழுவும் அமைச்சின் திட்ட மதிப்பீட்டுக் குழுவும் இணைந்து 23 திட்டங்களுக்கு காணிகளை ஒதுக்கீடு செய்யும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த 23 திட்டங்களின் மொத்த முதலீட்டு பெறுமதி சுமார் 2,805.26 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 870 நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கமைய குறித்த 23 முதலீட்டாளர்களுக்கு இதனை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. IMF விதித்துள்ள மேலதிக வரிகளை அமுல்படுத்தும் அவசியம் ஏற்படவில்லை என்பதாக பிரதியமைச்சர் சத்ரா பீசிங்க தெரிவித்திருக்கிற கருத்தே. எனவே பிரதானமாக சர்வதேச நாணயம் மேலதிகமாக 2 புதிய வரிகளை அறிமுகப்படுத்த யோசனை முன்வைத்திருந்தாலும் தற்போது அவ்வாறான வரிகளை நடைமுறைக்கு கொண்டு வருவது அவசியம் இல்லை என்பதாக அவர் கூறுகிறார். இது தொடர்பாக சர்வதேச நாணயத்துடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும். வரி அறவீடு அதிகரித்துள்ளதால் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை குறைந்திருக்கிறது. முன்னர் வரி செலுத்தாதவர்களிடம் தற்போது வரி அறவிடப்பட்டு வருகிறது. அதனால் எமது வருமானம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக உள்ளது. சர்வதேச நாணய நிதியம் 2 புதிய வரிகளை முன்மொழிந்துள்ளது. எனினும் எமது வருமானம் திருப்திகரமாக உள்ளதால் அந்த வரிகள் தேவையில்லை. இதுகுறித்து அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறோம். அடுத்த ஆண்டில் குறிப்பாக மறைமுக வரிகளின் சில விகிதங்களை குறைக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. வரி செலுத்துவோரின் அடித்தளத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் அதனை மேற்கொள்ள இவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதாகவும் பிரதியமைச்சர் கூறுகிறார். எரிபொருள் மீதான வரிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தவர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபையும் நிலுவை கடன்களை முழுமையாக செலுத்திய பின்னர் எரிபொருள் விதிக்கப்பட்ட விதிகளை எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்கும் வகையிலான பல நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சுகாதாரம், கல்வி மற்றும் பொது போக்குவரத்து ஆகிய துறைகளுக்கான முதலீடுகள் அதிகரிக்கப்படுவதுடன் நாட்டின் வரி கொள்கையிலும் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்பதாக அவர் இவ்வாறு கூறப்படுகிறார். இதனத்தில் ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தம் வர்த்தமானியில் சட்டம் மூலம் வெளியீடு என்பதான செய்தியும் வெளியாகிறது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் அரசாங்கம் இதற்கான திருத்தச் சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாய்க வினால் இந்த ஊழல் ஒழிப்பு திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டின் 9 இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்தை திருத்துவதற்காக இந்த சட்டம் மூலம் நேற்று முன்தினம் விசேட வருத்தமான அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமானது. இதனிடத்தில் அரசாங்கத்தின் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளை பலப்படுத்தும் நோக்கில் கிருமிநாசினியை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்தியா முன்வந்திருக்கிறது. மிக தீவிரமாக பரவிவரும் டெங்குவை ஒழிக்கும் நோக்குடன் அரசாங்கம் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மெலத்தின் எனப்படும் இந்தியாவின் கிருமிநாசினி தொகுதியை நாட்டுக்கு கொண்டுவரப்படுவதாக சுகாதார அமைச்சின் ஊடாக இவ்வாறு அறிவிக்கப்படுகிறது. எனவே டெங்கினை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தாங்கியதாக இந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான தகவலை தினகரன் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. புகை விசிறல் மூலம் பயன்படுத்தப்படும் ரசாயனம் சில பகுதிகளில் நுழம்புக்கு எதிரான சேத்திறன் கொண்டதாக இல்லை என பொது சுகாதார பரிசோதனைகள் தெரிவித்து வருகிறார். இதனையடுத்து மெலத்தியன் பூச்சி நாசினியை உபயோகிக்குமாறு சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் விசேட மருத்துவர் காப்பில கண்ணங்கரை தெரிவித்திருக்கிறார். நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளின் மெலத்தியன் சேத்திறனை பரிசோதித்து பார்ப்பதற்காகவும் இந்த பூச்சி நாசினியை பெற்றுக் கொள்வதாகவும் சில தினங்களில் சுமார் 500 லிட்டர் ரசாயனம் நாட்டை வந்தடையும் எனவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதே முக்கியமான தகவல். போதைப் பொருட்களுடன் காவடி ஊர்வலத்தில் பங்கேற்றார் கைது என்பதான செய்தியே. தேவினூர உத்தபலவண்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த பெருகரவை முன்னிட்டு இடம்பெற்றிருந்த காவடி ஊர்வலத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த சிலரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு கமைய நடத்தப்பட்ட இந்த ஊர்வலத்தை முன்னிட்டு ஏற்கனவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. சுமார் 1,500 பாதுகாப்பு படையினருக்கு இங்கு கடமைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள். இவர்கள் நடத்திய சோதனையில் போதையில் காவடி ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டார். ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்த சகலரும் போலீசாரின் தீவிர சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இந்த கோவிலுக்கு அருகாமையில் அண்மையில் பாதல குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல் ஏற்பட்டிருந்தது. இதையடுத்தே காவடி குழுக்களின் பங்கேற்பை தற்காலிகமாக நிறுத்துமாறு போலீஸ் மாதிபர பரிந்துரைத்திருந்தார். எனினும் நேற்று முன்தினம் இதனை மீண்டும் நடத்துவது என்பதான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததே. அதன் அடிப்படையிலேயே மாத்திரை மாவட்ட செயலகத்தில் பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் சிறார் போலீஸ் மாதிபர் மற்றும் ஏனைய அதிகாரிகளின் பங்கேற்ற முக்கிய கலந்துரையாடலின் பின்னர் கடந்த ஆண்டுகளில் காவடி நடனத்தில் பங்கேற்ற அனைத்து குழுக்களும் இவ்வாண்டில் பிறகரவில் பங்கேற்க அனுமதிக்க தீர்மானிக்கப்பட்டது. இதனால் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தேவினூர் உத்தபலவான ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த காவடி ஊர்வலம் நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மேலும் சில செய்திகள் பற்றிய அவதானத்தை செலுத்தப்போறும். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சவுதி சிறையில் உள்ள அனுஜனை மீட்க அரசு தலையிடும் என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகிறது. தினக்குரல் பத்திரிகை தகவலை எடுத்துக் கொள்கிறோம். சவுதி அரேபியாவின் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனுஜன் என்ற இளைஞன் விடயத்தில் வெளிவிவகார அமைச்சின் ஊடாக ராஜேந்திர ரீதியில் தலையிடுவது தொடர்பில் ஆராயப்படுகிறது என்று அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நளிந்த ஜெயதீசர் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்காக சென்றிருந்த போது சமூக ஊடகத்தில் முகமது நபி அவர்களை பற்றி அவர் பதிவிட்டிருந்த கருத்தே தவறாக பதிவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனுஜன் என்ற இலங்கை இளைஞனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள விடயத்தில் அவருக்கு தேவையான சட்ட உதவிகளை பெற்று அவரை விடுவிக்க அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துள்ளதா என்று அரசாங்க தகவல் திணைக்கிறது. நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். எனவே அந்த சம்பவம் தொடர்பில் சரியான தகவல்கள் என்னிடம் இப்போது இல்லை, ஆனால் வெளிவிவகார அமைச்சின் ஊடாக ராஜேந்திர ரீதியிலமைக்கு எந்த வழியில் தலையிட முடியும் என்று ஆராய்ந்து கூறுகிறோம் என்பதாகவே அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ் இதற்கு பதிலளித்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி பற்றி அவதானத்தை செலுத்தலாம். 100 கோடி ரூபாய் லஞ்சம் மஹிந்த சிக்குவாரா என்ற கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியை இவ்வாறு குரல் பத்திரிகை தருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றம் சுமத்தப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தன சாட்சியம் அளித்திருக்கிறார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் அவர் 3 மணித்தியாலங்களில் சாட்சியம் அளித்திருக்கிறார். ராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணியை ஷங்கரிலா ஹோட்டலுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொள்வதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. எனவே சஜின்வாஸ் குணவர்தன நேற்று முன்தினம் லஞ்ச ஊழல் புலனாய்வு ஆணைக்குழுவில் முன்னிலை ஆகியிருந்தார். ஆணைக்குழு கருவித்தலுக்கு அமைய அங்கு சென்ற அவர் சுமார் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். கொடுத்த லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டிய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சேக்கு எதிராகவே ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச மற்றும் ஊழல் விண்வரியத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறது. சிங்கப்பூரைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவரால் வழங்கப்பட்ட சத்திய கடதாசியின்படி இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்படுகிறது. சஜின்வாஸ் குணவர்தன ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்படுகிறது. மேலும் இந்த பணம் தங்கள் பிரசில் ஹோட்டல் ஒன்றை கொள்முதல் செய்வதற்கும் சிஎஸ்என் ஊடக வலைப்பின்னலுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை அழைத்திருந்தது. வாக்குமூலத்தில் இவ்வாறான விடயங்களை சஜின்வாஸ் குணவர்தன குறிப்பிட்டார் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதனிடம் மற்றொரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சாவகச்சேரி நகரசபைக்கு திருவுளச்சூட்டின் மூலம் தெரிவான உபதவிசாளர் என்பதான செய்தி. சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் முத்துலிங்கம் கோகுலராஜ் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளரகம் சாம்பசிவம் சுதர்சன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது உபதவிசாளர் தெரிவுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக முத்துலிங்கம் கோகுலராஜ் போட்டியிட்டார். தமிழிசை கட்சி சார்பாக போலினா சுபோதினி தபானராசன் போட்டியிட்டார். 18 உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி நகரசபையில் தமிழரசுக் கட்சிக்கு 6 உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 6 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய குடும்பத்துக்கு 2 உறுப்பினர்களும் தமிழக தேசிய மக்கள் சக்திக்கு 3 உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 1 உறுப்பினரும் இருக்கிறார்கள். இவர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமின் 1 உறுப்பினர் ஆளுநரின் வர்த்தமான அறிவித்தல் ஊடாக நீக்கப்பட தேசிய மக்கள் சக்தியின் 1 உறுப்பினர் வெளிநாடு சென்றிருந்தார். இந்த நிலையில் திறந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அதன்போது இரு கட்சிகளுக்கும் தலா 7 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. தமிழரசுக் கட்சிக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ஆதரவு அளித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவரும் நடுநிலைமை வகித்தார்கள். இதனையடுத்து திருவுளச்சி மூலம் உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. அதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் முத்திலிங்கம் கோகுலராஜ் தெரிவு செய்யப்பட்டார் என்பது முக்கிய தகவல். இதோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையும் நிறைவு செய்வோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 102.6 102.3.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர். இன்றைய நாள் ஒரு விடுமுறை நாளாக இலங்கை மக்களுக்கு இருக்கு. அதுவும் நிற இடங்கள்ல தான சாலைகள் எல்லாம் அமைத்திருக்காங்க. பொதுவாக வந்து இந்த கடந்த 3 மாதங்களும் இந்த மாதத்தோடு சேர்த்து அப்படியே வெசாக் போசோ நெசலன்னு சொல்லி ஒரே விழாக்கோளங்களாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்க ஏரியால எல்லாம் தனசல் இருந்துச்சுன்னா அப்படியே கிளம்பி போய் என்ன பண்ணுங்க, காலையில எழும்பிடுங்க. இப்போ நாங்களாம் பாருங்க, எவ்வளோ காலையில் வெள்ளனே எழும்பி வந்துட்டோம். அந்த மாதிரி லீவு நாள் அப்படின்னு சொல்லி பாதி பேர் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. அப்படியெல்லாம் எழும்பி உற்சாகமாக என்ன பண்ணுங்க, ரேடியோ போட்டு உங்க வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு. சரியா, நேற்று முதலாவது வந்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட அபிவிருத்தில் உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாம் பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 970வது சுப்பிரதான சம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 2, 2, 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 2, 2, 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,20,880 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,52,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்லிக்கப்பட்ட 444வது ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,07,640 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்லிக்கப்பட்ட 3,062வது அத கோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 16, 60, 69, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 16, 60, 69, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் மூன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 95,65,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,01,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 4,948வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 8, 19, 25, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 8, 19, 25, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,77,60,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 80 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 3,236வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,236வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 53, 66, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 53, 66, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மெகா சான்ஸ் சீட்டிலிப்பில் 1 லட்சம் ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 4, 1, 7, 4, 8 தெரிவாகியுள்ளது. மெகா சான்ஸ் சீட்டிலிப்பின் 1 லட்சம் ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 4, 1, 7, 4, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மெகா சான்ஸ் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1, 4, 9, 5, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மெகா சான்ஸ் சீட்டிலிப்பின் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1, 4, 9, 5, 4 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் சீட்டிலப்பட்ட 3,236வது சூப்பர்போல் லோத்தருக்கான மெகா சான்ஸ் சீட்டிலிப்பின் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5-0-3-7-1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5-0-3-7-1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,62,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 5,397 சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 26, 48, 53, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 26, 48, 53, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 8, 6, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 6, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,67,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,12,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 2,412 கப்ருக்களுத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 1, 23, 35, 36 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 1, 23, 35, 36 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,33,89,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,65,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,066 சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 4, 13, 28 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 13, 28 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,33,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: கலைப்பொழுது நூற்றியாகம் வணக்கம். வசந்தோடு இணைந்திருக்கிறோம். இனி நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 378வது சுபதவச லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 29, 55 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 9, 29, 55 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 8, 1, 1, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 1, 1, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,69,040 பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4504வது கொவிசத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 22, 50, 58, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 22, 50, 58, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 89,17,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,48,79,916 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,262வது மகாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 0, 2, 9, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 0, 2, 9, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு 1, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,19,30,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,84,84,808 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,292வது தனநிதான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 33, 39, 45, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 33, 39, 45, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 54,42,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,09,10,100 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,610வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 17 வெற்றி இலக்கங்களாக 28, 51, 59, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 17 வெற்றி இலக்கங்களாக 28, 51, 59, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 80,62,600 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,96,8,274 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,571வது ஹந்தான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 17, 30, 48, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 17, 30, 48, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசில்கள் 18 வெல்லப்பபட்டுள்ளது. மொத்தமாக 94,28,700 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,17,744 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 837வது அத சம்பத்தில் ஒத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 9, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 9, 8, 7, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 52, 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,67,920 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 530வது ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 4, 7, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 4, 7, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு 1,50,000 ரூபாய் பரிசில்கள் 38 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,85,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும். ஆசை இல்லை, இது வந்து ஒரு அடிப்படை தேவையாக இருக்கும். என்ன தேவை? நாம எப்போதுமே வந்து எப்பவுமே அழகா இருக்கிற மாதிரியே எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு தோணும். பட் காலம் மாறும்போது, ஸ்ட்ரெஸ் கூடும்போது, வேலைகள் அதிகரிக்கும் போது, காலநிலையும் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விடயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இயற்கை அழகை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கிளிப் கலோஜன் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. காரணம், அழகு என்பது முகம் சார்ந்தது மட்டுமல்ல, அது வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் பொலிவான சர்வம், இவை எல்லாம் சேர்ந்ததுதான் அழகு. இவை எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கிளிப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கிளிப் கலோஜன் நேச்சுரல் இயற்கையாகவே உங்கள் உடம்பில் கலோஜன் உற்பத்தியை அதிகரித்து உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டுத்தரும். இது எங்கெல்லாம் வாங்கலாம் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காகில் ஸ்பூட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு லீவு நாள் அப்படிங்கிறனால தேடி போய் வாங்கி என்ன பண்ணுங்கள், பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை இந்த காலை பொழுதிலேயே உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து மேலே கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம்

0: விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.6 102.8
4: இயற்கையான அழகு இல் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
5: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
4: 2026 ஜூலை மாதம் 29 தகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:33 மணியிலிருந்து 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:33 மணி வரை. யமகண்டம் காலை 7:33 மணியிலிருந்து 9 மணி.

0: ஆர்வம், துலாம், வரவு, விருச்சிகம், வேகம், தனுசு, அன்பு, மகரம், உற்சாகம், கும்பம், துணிவு, மீனம், இன்பம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பொறுமை, ரிஷபம் நற்செயல், மிதுனம் புகழ், கடகம் பொறுமை, சிம்மம் போட்டி, கன்னி ஆர்வம், துலாம் வரவு, விருச்சிகம் வேகம், தனுசு அன்பு, மகரம் உற்சாகம், கும்பம் துணிவு, மீனம் இன்பம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
4: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
5: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
4: வசந்தம் FM.
6: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
4: 102.6 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். சில பாடல்கள் எல்லாம் நீண்ட நாளைக்கு பிறகு கேட்கும் போது அதுல இருக்கிற வரிகள் எல்லாம் பார்க்கும் போது அப்படியே பூரிப்பா இருக்கு. என்ன பாடல், என்ன வரிகள்! அலாதி அன்பினில் அந்த வார்த்தையை கேட்டே பல காலங்கள் ஆகிறது. காரணம், இப்பெல்லாம் அந்த மாதிரி பாடல்கள் யாரும் எழுதுறதும் இல்லை, வரிகள் புரியறதும் இல்லை. அந்த காலம் அந்த காலம் அப்படிங்கும்போது நமக்கும் வயசாகிருச்சோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வரல, மேபி உங்களுக்கு வரலாம். சரி, அதெல்லாம் பத்தி யோசிக்காம இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மழை வரக்கூடிய சாத்தியக்கூறு எல்லா இடங்கள்லயும் இருக்கு. காலையில நான் வரும்போது கூட அப்படியே பட்டுமெத்தை விரித்தால் போல் பாதையெங்கும் மலை துளிகள், பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சி அறிஞ்சு. காரணம், மழை பெஞ்சா குளிரா தானே இருக்கும், அதனாலதான். மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். மேல் மற்றும் சபர்கோ மாகாணங்களில் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதாக வளிமண்டலியல் திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவு பகுதியிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பான் தொட்டி மாவட்டங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. இன்னைக்கு தன்சல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தேன், ரெயின் கோட் கூட எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. காரணம், ஒரு துளி மழை வந்து நம்மளோட தன்சல் சாப்பிட விடாமல் தடுத்துடக்கூடாது இல்லையா. சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள் இல்லை. நான்லாம் அப்படி வரும்போது பார்த்தேன், நிறைய இடங்கள் எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. அப்படியே மக்களுக்கு வந்து தன்சிலை வாரி வழங்கும் போது நமக்கும் வாய்ப்பு கிடைச்சுன்னா உள்ள போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை, யாராவது தெரிஞ்ச தம்பிமார் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். சட்டமீறல்லாம் கிடையாது, தன்சலில் போலின் பாயிரதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் தானே இல்லையா. இப்படிலாம் இருக்கும்போது பார்க்கும்போதே தன்சலுக்கெல்லாம் போகிறோம். இந்த வருஷம் தன்சலுக்கு இல்லாட்டி அடுத்த வருஷம் தன்சலுக்கு நம்ம போகும்போது அது பார்த்துட்டு, என்ன போன தன்சலை விட இந்த தன்சலில் ரொம்ப பிரைட் ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் கேட்கணும். அப்படின்னா உங்களோட அந்த இயற்கை அழகை மீட்டெடுக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும், கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கான இயற்கை அழகை மீட்டெடுத்து தரும் வலுவான கூந்தல், வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இது எல்லாற்றையும் தந்து பார்க்கும்போதே மாறிட்டாரே, கலக்கரே, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிஃப் கலோஜ் நேச்சுரல், காகில் ஸ்புட்சிரி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போயே போய் வாங்கி பயன்படுத்துங்க. கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திடும் காலை பொழுதிலே. ஸோ இன்றைய தினம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த அவசரம் பற்றி கொஞ்சம் அவசர அவசரமாக பேசுவோமே. எதற்கெடுத்தாலும் அதிக அவசரம் இப்போலாம் காணப்படுது, பொறுமை குறைந்துருச்சோ அப்படின்னு இருக்கும். முன்னெல்லாம் நாம் தொலைக்காட்சிகளோ வானொலி பெட்டிகளோ கேட்கும்போது என்ன இருக்கும், நிறைய ஆட்ஸ் போய்கிட்டே இருக்கும். நாம் அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்ருப்போம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஃபோனில் ஏகப்பட்ட ஆப் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது. இடையில ஒரு 15 செகண்ட் வேறு ஏதாவது வந்தாலே டிஸ்டர்ப் ஆயிரும். இல்லை யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 செகண்ட் ஆட் வந்தாலே இது எப்போ ஸ்கிப் பண்ணுறது, எப்போ ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு. வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேகமாக பயணங்கள் செய்கிறது. முன்னெல்லாம் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில், 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வாகனங்களே இருந்திருக்கும். அப்போ கூட நம்ம வந்து நம்ம பயணங்களை வந்து ரொம்ப தாராளமாக மேற்கொண்டுட்டுருப்போம். ஆனால் இப்போது 200-250 வந்தாலும் நமக்கு பத்தாது அப்படின்னு இருக்கும். நம்ம நாடுகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா வேக கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் அவசரம், எல்லா விஷயத்திலையும் அவசரம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போ காணப்படுது. நீங்கள் சொல்லுங்கள், இது நல்லமா சரியில்லையா, இல்லை இது எப்படி மாற்றிக்கலாம், இல்லை எந்த விடயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற விடயங்களை வந்து நீங்கள் என்னோட அளவில் மேற்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01-2-775-0-01 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். காலைப்பிரியை மேற்கொள்ளலாம் அப்படியும் இல்லைன்னு சொன்னா வசந்தத்தின் பேஸ்புக் வாங்க, அங்க காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட

iHeart. வசந்தம் FM. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள்.

ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 78 38. நாடு முழுவதும் 102.6 102.6 102.8.

0: வணக்கம் வசந்த் வசந்தம் வாழ்வின் நிதர்சன தரிசனம்.
1: காலைப்படுத்த உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா விரைந்து செல்லுங்க. ஜனதா ஸ்டீல் சங்கம் போனீங்க, உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பானந்துறை கடற்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன சம்பவம்? ப்ளூ பாட்டில் ஜெலிஃபிஷ் அப்படிங்கிற ஒரு நீல நிற நச்சு உயிரினம் வந்து இனம் காணப்பட்டிருக்கு. அதிக அளவிலான இந்த உயிரினங்கள் வந்து பானந்துறை கடல் பகுதியில் வந்து காணப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தேசிய நீர்வள திணைக்களம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. இது பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரியாதனால மக்களுக்கு வந்து அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க. ரொம்ப கவனம், யாராவது பீச் பக்கம் போகிறோம் நீல கலராக ஒரு ஃபிஷ்ஷை கண்ணுன்னு தொட்டு தூக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் அதனால் வர்ற விளைவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு சொல்லணும். அதை பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஏதோ இந்த நெருப்பில் பாதியில் எரிஞ்சு போன ஒரு பாட்டில் மாதிரியே இருக்கும் நீல கலரில். ஸோ அதனால் அந்த பாட்டில் தான் அப்படின்னு சொல்லி யாரும் கையில் தொற்ற வேணாம். அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தையும் காலையிலேயே வந்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். மற்றபடி எங்கேயாவது கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப கவனமாக இருங்க, சரியா? காரணம் என்ன? இன்றைய தினம் மழை வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாதைகளில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம். வீதி விபத்துகள் ஏற்படுவதற்கு நாமளும் காரணமாக மாறிவிடக்கூடாது. அதனால் சட்டத்திற்குட்பட்டு என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்கோ வீதியில் பயணம் செய்கிறதுக்கு அதை எல்லாவற்றையும் பின்பற்றி கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தையும் காலையிலேயே வந்து ஞாபகப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த காலை பொழுது நிறைய பேருக்கு இன்னும் விடிஞ்சிருக்காது. காரணம் என்னென்னா, ஆஹா, இன்றைய தினம் லீவு, விடுமுறை, கண்டிப்பாக ஒரு தூக்கத்தை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிளான் பண்ணி படுத்திருப்பீங்க. ஆனால் வேலைக்கு கிளம்புறதுக்கு எவ்வளோ விலையினையாக எழும்புவோமோ அதை விட அதிகமான ஏர்லியாக வந்து இன்றைக்கி நிறைய பேர் எழும்பி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க தூங்குறதுக்கு. அப்படியெல்லாம் ட்ரை பண்ணணும் மாதிரி இந்த பாட்டை கேளுங்க. இல்லை நீங்கள் காலையிலேயே துள்ளி எழும்பணும் மாதிரி இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டை கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து விழுந்து கொள்ளுங்க காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஷால். மதகத ராஜா திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனியின் இசையில் விஷாலின் குரலில்

0: சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன்
3: பேசுறோம் போர்டில் எழுதுறான்.

0: சண்டை எனக்கு தெரியாது.
1: காலைப்பொழுது உற்சாகம், வணக்கம், வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். சென்றா எனக்கு தெரியாது. இது வந்து மூடர் கூடம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். ஹரிச்சரன், ரங்கஸ்ரீ மற்றும் நவீன் இணைந்து இந்த பாடலை பாடியிருந்தாங்க. கேட்கும்போது ஒரு மாதிரியான ஜாலியான பாட்டு இல்லையா? இதில் விஷுவலுமே ஜாலியாக இருக்கும். நம்மளோட சென்ட்ராயன் இருக்கிறார் இல்லையா, நடிகர் சென்ட்ராயன் அவர்கள் சும்மா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. அது விஷுவலில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஆடியோவில் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆடியோலையுமே நல்லாயிருக்கு. காலைப்பொழுது உற்சாகம், வணக்கம், வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் விடுமுறை நாள், எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. வீட்டில் இருந்து எல்லாரும் கிளம்ப ரெடியாகுங்க. எங்கே எங்கேயாவது போயிட்டு வருவோம், இன்றைக்கி தான் விடுமுறை நாளே அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்போது வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக கவனமாக இருங்க. காரணம், அதிகப்படியான வாகன விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கொழும்புல இப்போது வாகன நெரிசலை பற்றி கதைக்கவே தேவையில்லை. காரணம், உலக நாடுகளில் அதிகமான வாகன நெரிசல் கொண்ட தரவரிசையில் வந்து இலங்கை, அதுவும் கொழும்பு மூன்றாம் இடத்தில் இருக்குன்னு பல வாரங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா. அது உண்மைதான், இரவு 8 மணிக்காக இருந்தாலும் டிராஃபிக்காக இருக்குது, அதே மாதிரி காலையில் 8 மணிக்காக இருந்தாலும் டிராஃபிக் இருக்குது. ஸோ இன்றைய தினமும் வெளியிலெல்லாம் செல்லும்போது வந்து ரொம்ப கவனமாக இருக்குது. அந்த வீதி விபத்துகள் வந்து ஏற்படுற காரணங்களை தவிர்த்துக்கொள்ளலாம். இந்த வீதி விபத்து ஏன் ஏற்படுது, இந்த வீதி விபத்துகளை எப்படி தடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மாணவர்களுக்கான விழிப்புணர்வு செயற்திட்டம் ஐடி நூலக வலையமைப்பு டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து நடத்திட்டு இருக்காங்க. காரணம், அடுத்த சந்ததியினருக்கு இது பற்றிய சரியான விழிப்புணர்வு சென்றால் மட்டும்தான் இதை வந்து சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற காரணம் தான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் வந்து அதிகப்படியான பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து இந்த செயல் திட்டத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. வருகிற மாதங்களையும் எங்கெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற விடயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது நாம் பார்ப்பதற்கே அழகாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நாம் எவ்வளோ அழகாக இருந்தோம், இப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பொலிவாக கண்ட க்ரீமெல்லாம் போட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு நம்மளை நாமளும் ஏமாற்றிக்கிறது கிடையாது. அழகு அப்படிங்கிறது வலுவான கூந்தல், வளர்ச்சியான கூந்தல், வலுவான எலும்புகள், பொலிவான சருமம் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து அழகு. இந்த அழகை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல இயற்கையாகவே கலோஜின் உற்பத்தி அதிகரித்து இந்த இயற்கை அழகை உங்களுக்கு மீட்டு தர்றதுக்காக வருது கிளிப் கலோஜின் நேச்சுரல். கிளிப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் இழந்து போன அந்த இயற்கை அழகு மீண்டும் வரும். காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.

0: ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.2
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம்.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் அவசரம், இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து நம்ம கிட்ட இல்லாமலே போயிருச்சு. எதுக்கெடுத்தாலும் வேகம் வேகம், எதுக்கெடுத்தாலும் அவசரம் அவசரம். ஏன் இந்த அவசரம்? எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நம்மளாம் ரொம்ப அவசரமாக இருக்கிறோம், எந்தெந்த விடயத்துக்கு நாம வந்து இந்த மாதிரி அவசரப்படலாம், இல்லை எந்த விடயத்துக்கு பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை மேற்கொண்டு இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். மலையங்கள் 01-2-275-00 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக கூட இணைந்து கொள்ளலாம். கைகள் அப்படியே மெல்ல மெல்ல ஃபேஸ்புக் பக்கம் போகும்போது டக்குன்னு வசந்தம் எஃப்எம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் வசந்தம் எஃப்எமோட பேஜ்குள்ளே வந்துடும். அங்கே வந்தீங்க வணக்கம் வசனத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடலாம். சேர்த்துக்கொள்றதுக்கு நானும் மிக மிக அவலாக காத்துட்ருக்கேன். உங்களோட பதிவுகளையும் உங்களோட பெயர்களையும் சேர்த்துக்கொள்வதற்கு நம்ம நிகழ்ச்சியில் எப்படி இருக்கும்போது உங்களுக்கு கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் வேகமாக சென்று பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். காரணம், அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் வாங்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனோமா வாங்கினோமா வந்தமான்னு இருக்கணும் அப்படின்னா நீ எங்கே போகணும்? ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ தொடர்ந்தும் வந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு எனக்கான பதில்களை நான் தேடி காத்துட்ருக்கேன்.

பாஸ்டானி வந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா குழு குழு திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணி சீல் சந்தோஷ் நாராயணி பாடி நம்ம எல்லாரையும் குழு குழு பாக்கின பாடல். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 9 மணி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சியானது சற்று அதிகரித்திருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதற்கமைய சப்ரகமோ மாகாணம், கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள், காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் பல தடவைகள் மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான காலநிலையே நிலவக்கூடும். பலத்த காற்று குறித்த எச்சரிக்கை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாளத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: டெல்லியில் வசிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லட்சுமி திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலின் போது பாஜக தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் பெண்களுக்கு 2,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என முன்னதாக வாக்குறுதி அளித்திருந்தது. இந்நிலையில் லட்சுமி என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு டெல்லி மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்ணப்பங்கள் அனுப்புவதற்கான இணையதளம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி அறிவிக்கப்படும் எனவும் மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

காலைப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ஒழித்த பாடல் வந்து சக்கப்போடு போடு ராஜா திரைப்படத்தில் சிலம்பரசனின் இசையில் யுவன் சங்கர் ராஜா பாடிய காதல் தேவதை தேவதை. சிம்பு அப்படியே மியூசிக் டிரெக்டராகவே மாறிடுவார் அப்படின்னு சொல்லி நாங்களாம் நினச்சோம். பட் இந்த பாடலும் இந்த படமும் தந்த அந்த இம்பாக்ட்லேருந்து அவரே வெளியில் வந்துட்டார். ஒரு சிறப்பான விஷயந்தான். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கேட்டிருந்தேன் ஒரு விடயம், இந்த வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு, பொறுமைங்கிறது குறைந்தே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைமுறைக்கு மட்டும் கிடையாது, இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே அப்படி ஆகிருச்சு. இது ஏன் அப்படி ஆகிருச்சு அப்படிங்கிறதுக்கான கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். இதை எப்படி குறைச்சிக்கலாம், இல்லை எந்த விடயங்களும் நம்ம இந்த மாதிரி வேகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்களும் மலைப்பிடி மேற்கொள்ளுங்க. 0112 775 0013 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம். அன்பான காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க பவானி சந்திரக்கலா வந்திருக்காங்க. ஏன்னா இனிமையான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கார் பரமானந்தன் வசீகரன். காலை வணக்கங்களோடு ஆரம்பதியிலிருந்து இதே ரத்னம் ஸ்டீவன் ஷைலஸ் இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்களோடு ஷக்கிலா சந்திரசேகரம் அன்பான காலை வணக்கங்களோடு. மௌரூப் நகர் நசூர் வந்திருக்காரு கிண்ணியாலேருந்து. அடுத்ததாக அல்தமுல்லையிலேருந்து சிவா சர்மா வந்திருக்காங்க. பவானி ஐயர் ரெண்டு பேரும் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான கால நேர வணக்கங்களோட மும்தாஸ் பேகம், ஹாய் குட் மார்னிங், நானும் நிகழ்ச்சியோடு தான் வணக்கம் வசந்தமில். முதல் முறை நான் ரத்தொட்டையிலிருந்து கமோடு ஆறுமுகம் ராஜ் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்லியிருக்காரு, இணைந்திருக்கிறாராம். மனைவி மல்லிகா, மகள்

முத்தையா காளிமுத்து, மணி குடும்பம், ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதன் குடும்பம், தீபா குடும்பம் எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி கொடுக்கல இருந்து வந்திருக்காங்க. இனித்திடும் இனிய காலை நேர வணக்கங்களோடு அறிவிப்பாளர் சகோதரருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஏ எம் ரிஸ்வான் பேர்வொலையிலிருந்து வந்திருக்காரு. மருதமுனையிலிருந்து ராஃபி காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க அலிஃப் கான் புதுவிலிருந்து. அன்புடன் காலை வணக்கம் சகோதரா, எப்படி சுகம்? விஜிதா வந்திருக்காங்க முழங்காவிலிருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தன்னோட நண்பன் வந்து ராபர்ட் 43rd பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டாடுறாராம். இவங்களுக்கு யார் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 ஆல் லெவல் பேட்ச் அண்ட் 2002 ஏ லெவல் பேட்ச் பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து தான் இவங்களுக்கு வந்து முழங்காவில் வித்தியாலயத்தில் மகாவித்தியாலயத்தில் படித்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து வளமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நாங்களும் வணக்கம் வசந்தம் சார்பாக அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்படி இருக்கும்போது இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்காங்க, நல்லது ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேகாலையிலேருந்து டீன் வந்திருக்காரு. இனிய காலை வணக்கங்களோடு தகவல்களை தெளிவாக கூறும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் வந்திருக்காங்க, எல்வின் ரவீந்திரன் வந்திருக்காங்க. அடுத்ததாக வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு யார் அப்படின்னு சொன்னா காங்கேயனுடையிலிருந்து ஜியாத் வந்திருக்காரு. நாவலப்பிட்டியிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. காலை வணக்கங்களோடு பண்ணைப்புறம் மணிகண்டன் வந்திருக்காங்க. ஒரு உடவத்திலிருந்து தமிழ்நாட்டு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கறைப்பற்று பாப் டெய்லர் நிசார் வந்திருக்காரு காலை வணக்கங்களோட. பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ், நிஷா மாவனல்ல, வசந்தகுமார் வந்திருக்காரு பெரிய குரியானையிலிருந்து, கரோலினா, ஹரி, பசரையூர், ஏ எஸ் பாலச்சந்திரன் இவர்கள் எல்லாரும் இணைந்து காலை வணக்கங்களை சொல்லியிருக்காங்க. சரியா, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்களை கதைப்போவும் பேச வேண்டியிருக்கு. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம் வணக்க வசந்தம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்லை கட்டிடத்தை கட்டணும், காலம் தாண்டி நம்ம பரம்பரை சந்ததி எல்லாமே அந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான உள்ளீடுகளை பயன்படுத்தி வீடுகளை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால், உறுதியான உள்ளீடுகளை கொண்டு வீடுகளை அமைத்தீங்கன்னு சொன்னால் உறுதியாக காலம் தாண்டி நிலைத்து நிற்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சாதாரணமாக கம்பி கட்டுற கதையெல்லாம் கடக்கார அண்ணா சொல்லி உங்கள் தலையில் எதையாவது கட்ட பார்ப்பார் ஒரு கம்பியை, விலை குறைவு வலிவாருக்கு உறுதியாக இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அதற்கெல்லாம் மேமாரம் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பெற்று உங்களோட வீட்டுகளையும் கட்டிடங்களையும் அமைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வரப்போகுது. சர்க்கார் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில் ஓ எம்

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விடயங்கள்லாம் இடம்பெற்றுட்டு இருக்கு. காரணம் இந்த எதிரம் லீவ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துடலான்ருக்கும். சில பேர் வந்து காலையிலேயே கோயில் பண்ணலாம் போயிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது போகும் வழி எல்லாம் ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு, பார்க்கும்போது அழகாக இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் அழகாக தான் இருக்கிறோம். அழகு அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ க்ரீம்களை வாங்கி முகத்தில் பூசிட்டு அழகு நம்மளை நாம ஏமாற்றி மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நீங்கள் அழகாக இருக்கீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சருமம், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த அழகு. இந்த அழகு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கிளிப் கலோஜின் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜின் உற்பத்தியை அதிகரித்து உங்களுக்கு இயற்கையான அந்த பொலிவான தோற்றத்தை மீண்டும் பெற்றுத்தரும். இதுக்காக ஸ்புட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் வேளாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும்னா விரைந்து போங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த வானிலை மாறும்போது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தலைவலி காய்ச்சலுக்கு உங்கள் வேலைகளுக்கு தடை செய்ய விடாமல் மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி காய்ச்செல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்கள் வேலைகளை விரைந்து செய்யலாம். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யானை மற்றும் மனித மோதலை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு செயற்திட்டம் ஒன்று வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த யானைகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானையோட தொடர்பு பட்ட சம்மந்தப்பட்ட இல்லை யானையின் தாக்கத்துக்குட்பட்ட ஏகப்பட்ட விபத்துகள் இடம்பெறது வந்து வழக்கம். அதுக்கு வந்து மின்வேலிகள் அது இதுன்னு போட்டாலும், நாம் என்னதான் மின்வேலி போட்டாலும் அந்த மின்வேலியை எப்படி தாண்டி வர்றதுன்னு யானை கண்டுபிடிச்சிருது. எப்படி இருக்கும்போது சீனாவோட இணைந்து வந்து ஒரு திட்டத்தை வந்து இவங்க செயற்படுத்த போறாங்க அரசாங்கம். இது வந்து பேம்போ பயோஃபேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்து தான். பேம்போ அப்படிங்கும்போது என்னது, மூங்கிலை வைத்து வேலிகள் அமைக்கிற மாதிரி. அப்படின்னா மூங்கில் காடுகளை அமைப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. அதுவும் வந்து யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாய்கொடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்ஜிங்கில் உள்ள ஒரு மூங்கில் மற்றும் பிரம்புக்கான சர்வதேச மையத்திற்கு INBAR அங்கே சென்று ஒரு விஜயம் மேற்கொண்டிருக்காங்க. அங்கே போயிட்டு பேசும்போது தான் இது தொடர்பான ஒரு நடவடிக்கையை செயற்படுத்தலாம், அப்படி செயற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த யானை மனித மோதலுக்கான நிலையான தீர்வாக இது இருக்கும். மூங்கில் வேலிகளை வந்து அமைத்து இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிக்குள்ளே வந்திருக்காங்க. அது சார்ந்து மூங்கில் மற்றும் பிரம்பு சார்ந்தும் என்ன மாதிரியான கைத்தொழில் முயற்சிகளையும் கூட நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் ஆராய்ச்சி மேம்பாடுகள் இது எல்லாத்தையும் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் மூங்கில் காடுகள் அந்தந்த பகுதியில் அமைத்தோம்னு சொன்னால் வர்றையான மூங்கிலை சாப்பிட்டு போயிடும் இல்லையா? யானை மூங்கில் சாப்பிடுமா தெரியல. அப்படி தெரிஞ்சால் அதையுமே வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, தொடர்ந்து விளைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: அரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கீங்க. ஒழித்த பாடல் அது முன்னோடி திரைப்படத்திற்காக அக்கம் பக்கம் ஆளேதும் இல்ல சுராஜ் சந்தோஷ் மற்றும் ரம்யா நம்பிஷன் இணைந்து பாடின பாடல். இந்த பாடல் ஆடியோ கேட்கும் போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு தெரியல. டைம் கிடைச்சா இந்த பாடலோட வீடியோ எடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வருது, அது ஒரு சகஜமான விஷயமா மாறிடுச்சு. இந்த விஷயத்துல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. பார்க்கும் போதே நாம் எல்லாருமே அழகுதான், ஆனால் அந்த அழகை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்ற வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் இவையெல்லாம் வேணும்னா கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உடம்புல இயற்கையாகவே கலோஜன் உற்பத்தியை அதிகரித்து உங்களோட இயற்கை அழகை மீட்டு தரும் காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விடயத்தையும் மறந்துடாதீங்க. பானந்துறையில் ஒரு விடயம் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவரே அவரோட துப்பாக்கியால் தன்னை சுட்டு தற்கொலை செய்திருக்காரு. அதுவும் குறிப்பாக பானதுரை வலான ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றிட்டு இருக்க போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட இன்றைய தினம் நடந்திருக்கு இந்த சம்பவம். அவரோட T56 ரக துப்பாக்கினால போலீஸ் நிலையத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்திருக்காரு. வைத்தியசாலையாக அனுமதிக்கப்பட்ட பின்னர் வந்து காயமடைஞ்ச அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 28 வயதுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போலீஸ் அதிகாரி. 28 வயதில் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரியான அவசர முடிவுகளை எடுக்கிறதெல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய விடயம். தொடர்ந்து வினந்து கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசந்தம்.

Awesome FM 102.6 102.8 உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

இன்றைய வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பாடகி பவதாரணி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடல் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில்.

காலை பொழுது உற்சாகம். வணக்கம், வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. கஜினி திரைப்படத்திலிருந்து மாதங்கியோட குரல்ல மாதங்கியா நக்குள் இணைந்து பாடின பாடல். இந்த வாய்ஸ், இந்த பாடலாம் கேட்டாலே வேற ரகம். சரி, இது இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்கள், கட்டிட உபகரண பொருட்களா இருக்கலாம், கடற்தொழில் உபகரண பொருட்களா இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும்னா ஜனதா ஸ்டைல்ஸ்க்கு போங்க. உங்களுக்கு தேவையான விதங்களில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வர்றது சகஜம். இந்த சகஜங்கள் எல்லாம் சகஜம் இல்லாமல் மாத்தணும் அப்படின்னா, தலைவலி காய்ச்சல் வரும்போது மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்க வேலைகளை விரைந்து செய்யலாம். விரைந்து செய்யலாம் அப்படிங்கும் போது, எதுக்கெடுத்தாலும் இந்த காலத்துல வேகம் அவசரம் அப்படின்னு இருக்கும்போது எந்த விடயத்தில் அவசரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மும்தாஸ் பேகம் குடும்ப 14 இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த வாகனங்கள் ஓட்டும் போது அவசரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரோஜினி பணாவத்திலிருந்து சொல்லியிருந்தாங்க, அவசரம் ஆபத்தை உண்டாக்கும், வாழ்க்கையில் எந்த முடிவுகளை எடுக்கும்போது அவசரமாக இருக்கக்கூடாது, எந்த முடிவு எடுத்தாலும் பொறுமையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விமலாதேவி ரத்னபுரியிலிருந்தும் இதே விடயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பொறுமை கடலிலும் பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம தாமதிக்க நினைக்கும் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட்ல பாரிய விளைவுகள் கூட ஏற்படும். அதனால எல்லாரும் கவனமா இருங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு கலையகத்துக்கு வந்திருக்காங்க நம்மளோட ருஃபினாக்கா. விடைபெறும் நான் புஷ்பா. விடைபெறும் நான் பிரியமுடன் உங்கள் சங்கர். போயிட்டு வாரேன் மக்காஸ் புஷ்பா.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி சங்கர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான காலை நேர வணக்கம். விடுமுறை புலதில் ரொம்ப ரொம்ப உற்சாகமா தொடர்ச்சியாக நீங்களும் சபைகளுக்கு விரிந்தாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு 12 மணி வரையும் இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பாணந்துறை பலான ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகில் வைத்து இவர் தனது T-56 ரக துப்பாக்கியினால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கான்ஸ்டபிள் பேராதனை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் முயற்சியாக ஈரான் பல ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் அப்பகுதியில் நிலவி வந்த போர் அமைதி நிலை மீண்டும் தலைகுலைந்துள்ளது. எனினும் ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறித்து அழிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. எனினும் தாக்குதலுக்கான இலக்குகள் அமைந்திருந்த இடங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: நிமிர்ந்த நடை.

0: வானத்திய அலசீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேர்வு இப்போது காலை 10:09 நிமிடமாகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள் இன்றைய பொழுது வந்து விடுமுறை பொழுது. எனவே வீட்டில் எல்லோருமே இருந்துட்டு சந்தோஷமா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பீங்க. இன்றைய தினம் வந்து எல்லோருக்குமே தெரியும், சோக பாடல்கள் தான் நிகழ்ச்சியிலுடைய தயாரா இருக்கு. எனவே நீங்களும் தொடர்ச்சியாக 12 மணி வரைக்கும் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும், பாடல்கள் விவீகர்களும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வளமை போலவே எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0112-715-0001 அல்லது 0112-715-111 நீங்களும் கால் பண்ற நேரம். அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ள வாங்க.

0: யஜமான் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் காலை 10:15. இந்த நேரம் அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு அடுத்த அடுத்தும் சோக பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பிடித்த பாடல்களா மட்டும் தான் இருக்கும், சரியா? இன்னைக்கு வீட்டுல தானே? சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க.
1: பாடல் கேட்கிறேன். நடிந்த பாராசை ஞானசேகர, வெள்ளை சவுந்தராஜன், இருப்பு நீச்சலும், கண்ணந்த வசந்தும், ரசாணி கவிதா, கண்ணப்பர் டிவி பாவாசி, நேர்மையில் கேட்போம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் காலை 10:25 நிமிடம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: மருதமனையிலிருந்து பதியுதீன் பேசுறேன்.
0: பதியுதீன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது என்று?
1: பொழுதெல்லாம் நன்றாக வேலையோட போய்கொண்டிருக்கி. வேலையோட போகும்போது துணையாக வசந்தமைப்பும் எங்களுக்கு இருக்கின்றது துணையாக.
0: சரி, ஓகே, சந்தோஷம். உங்களை மகிழ்விக்க அடுத்தடுத்தும் சோக பாடல்கள் தயாரா இருக்கு, சரியா?
1: ஆமா, அருமையான சோக பாடல்களை தந்து கொண்டிருக்கீங்க. எனக்கும் முடிந்தால் ஒரு பாடல் தாருங்களேன்.
0: என்ன பாடல் சொல்லுங்க?
1: தென்றலுக்கு தாய் வீடே குயிலி அல்லவா, அது திசை மாறி போவதுதான் விந்தையல். இந்த பாடலை முடிந்தால் தாருங்கள். அந்த பாடலை கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதுமனை கஸ்வின், அப்துல் நாசர், ஆயிஷாமல், சீமா மற்றும் பாண்டிரப்பு கமலன், முருகையா, அக்கறை பார்த்து பொப்டைலர் நிசார் மற்றும் அலிகான் ஆகியோருக்காக இந்த நேரத்தில் வசந்தம் கெடுக்கணிக்கு அனைவருக்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கான் கேட்போம்.
0: வணக்கம், ரொம்ப நன்றி. நீங்க விரும்பி கேட்ட அதே பாடல் அடுத்து ஒலிக்க வருகின்றது.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது காலை 10:37 ஆகின்றது. இந்த நேரம் அடுத்தும் அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
2: அன்பான காலை நேரம் வணக்கம்.
1: மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன்,
1: நீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். நன்றி. விடுமுறை உங்களுக்கு வேலைகள் குறைவா இல்ல? இன்னைக்குதான் வேலை ரொம்ப ரொம்ப அதிகமா வீட்டுல எல்லாரும் இருக்கிறதால.
2: தொடர்ந்து
1: நிகழ்ச்சி கேளுங்க, சரியா? அடுத்த பாடல் எல்லோருக்காகவும் கேட்கலாம். ரொம்ப நன்றி மும்தாஸ்.
2: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது மறுபடியும் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

0: பேனடால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு.
0: ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு எடுத்திருக்கிறீங்க சொந்தங்களே. நேரம் காலை 10:47. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? தேவி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். எங்க இந்த பக்கமே ரொம்ப நாள் காணல, பிஸி ஆயிட்டீங்களா?
2: இன்னைக்குதான் வீட்டுல இருக்க கிடைச்சி நீங்க வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு.
0: அதுதான் வந்துட்டீங்க. சரிமா, ஓகே. சோக பாடல்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: பாடல் பிடிக்கும்.
0: பாடல் வந்து தொடர்ந்தும் நிகழ்ச்சி கேளுங்க, கண்டிப்பா தரும். சரியா? நன்றி.
2: நன்றி.
0: சரி, ஓகே. எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கம்பலை கீரப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் கத்தியால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்றுள்ளனர். பின்னர் சம்பவத்தில் காயமடைந்த நபர் உடனடியாக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கீரப்பனை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் என தெரிய வருகிறது. உயிரிழந்த நபருக்கும் அவரது சகோதரியின் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தருக்கம் கைகலப்பாக மாறியதில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 43 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கம்பளை போலீசார் கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
1: ரஷ்யா மீதான தடைகள் சட்டமூலத்தை அமெரிக்க செனட் சபை முன்னகர்த்தியுள்ளது. இது இந்தியா உள்ளிட்ட மேலும் 4 நாடுகளை 100% சுங்க வரிகளுக்கு உள்ளாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரிவான தடைகள் சட்டம் யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் செலன்ஸ்கியினால் நேற்றைய தினம் கொண்டுவரப்பட்டது. யுக்ரைன் மீதான படையெடுப்பு விவகாரத்தில் மாஸ்கோ மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிப்பதே இந்த சட்டமூலத்தின் நோக்கம் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை.

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தில் இணைந்திருக்கிறோம். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நேரம் 11:09. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். ஹரோல் சந்திரா அப்படியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாம், தனிமையிலே வசந்தத்தின் உதவியோடு காவல் கடமையோடு
0: இருக்கிறீங்க. இன்றும் உங்களுக்கு விடுமுறை இல்லைன்னு எங்களை மாதிரியே தான்.
1: நாங்கள் காவலாளி.
0: சரி, டெய்லி ஒர்க் தானே?
1: ஒன்று விட்டு வருங்க.
0: சரி சரி, ஓகே. ஹரோல் சந்திரா, சோக பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: அதுதான் அழைப்பு விட்டது.
0: சரி சரி, நீங்க வந்து அதிர்ஷ்டசாலி தான். அடுத்த உடனே லைன் கிடைச்சிடும் உங்களுக்கு. என்ன
1: ஏதோ சரியாவில்லை, கிடைக்கும்.
0: சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக? ஹரோல்
1: பாடலை கேட்பதற்கு பாண்டியத்தை சேர்ந்த கமலன் தவராஜா, கல்முனை போலீஸ் காரியாலயத்திலே கடமையாற்றிய முகமது ராஜ் சார், தர்மமணி டீச்சர், பாண்டியத்தை சேர்ந்த இந்து ராஜேந்திரம் மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜோரி, மலர்,
0: அனைவரையும் 1 2 1 1 2 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1

0: சக்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலைத்தான்.
3: சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: நிகழ்ச்சி கேட்கவா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து வந்தது. நேரம் 11:32. இந்த நேரம் வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான
1: கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சூமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சூமா இருக்கீங்களோ?
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, இன்று நீங்க வீட்டுல அப்படியா?
1: இன்னைக்கு டியூட்டில தான் இருக்கேன் மேடம்.
0: சரி, ஓகே. பொழுது எப்படி போகுது என்று?
1: பொழுது என்ன, அருமையான பாடலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கீங்க. பழைய பாடல் சோக பாடலே, அருமையான பாடல்கள். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: சூப்பர்
1: பாடல் மேடம்.
0: இடைக்கால நடிகர்கள் அப்துல் மஜித், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு நடிகர் சிவாஜி கணேசன் மகன் பிரபு தான் பிடிக்கும்.
0: பிரபு தான் ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப அதிக தரம் நீங்க பாத்திருப்பீங்க?
1: அது சின்ன தம்பி பாத்திருக்கேன் மேடம். ஒரு 10-12 பேரும் பாத்திருக்கேன் சின்ன தம்பி படத்தை.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: எனக்கு ஒரு பாடத்திறன் முடிஞ்ச தாங்க மேடம், வற்புறுத்தவில்லை, உங்களை விரும்பி நான் தாங்க மேடம்.
0: என்ன பாடல்?
1: அந்த ரோசாப்பு ரவிக்கக்காரி படத்துல உச்சி வகுந்தெடுத்து விக்கி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்திலே மேய்ந்து சொன்னாங்க, மேய்ந்து சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா. அந்த பாடல முடிஞ்ச தாங்க மேடம்.
0: சரி, இந்த பாடல் ஏன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, என்ன ரீசன்?
1: அந்த பாடல் சிவகுமார் நடிச்சிருக்கார் அந்த படத்துல, உண்மையே அருமையான ஒரு பாடல் மேடம், அதுக்காக தான் விரும்புறேன். தத்துவ பாடல் மேத்தான் இருக்குது, காதல் தத்துவ பாடல்.
0: சரி, ஓகே, அந்த பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: சரி, இந்த நேரத்துல கண்டிப்பா ஞாபகப்படுத்தணும், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வந்து வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் விஷேட வேலை திட்டம் தான் சுயாதீன ஊடக பணியின் விஷயமான மற்றும் ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். வீதிகளில் நாங்க பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்களும் சிந்தித்து பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல். அதற்கு முன்பதாக நேரம் இப்போது 11:34.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். புதுமைகளோடும்

கூறிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
5: பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் சொந்தங்களே. நேரம் 11:46 நிமிடம். எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க ஷகிலா செகலடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பசறை ஊர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். நஃபீர் இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள். புதுக்குடியிருப்பு கிண்ணியாலிருந்து அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு ஜெசி, ஃபாத்திமா, நினா, நக்தி, ஹக்மத், ஷாக்ரி, ஹக்மத், அதே நேரம் வந்து ரஹ்மானியா, நகர், நதீர்காக, அதே போல வந்து இக்சானா பேகம், அவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். தொண்டிமன்னார்லிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல அமல் ஆண்டனி நிகழ்ச்சியோடு அட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறாங்க. வர்ஜினி, அக்ஷயா, யூஜின்காக பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முத்தையா காளிமுத்து கொட்டகளிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிற நேரம் ரசலகம குசில ராஜா உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். அகமத் ஃபைனல்ஸ் இணைந்திருக்கிறார். அவரும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, பாடல்கள் கேட்டிருக்கிறதா சொல்லி கிண்ணியாலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். பருத்தித்துறையிலிருந்து அருள் மொழி வலிமையான சொந்தம் தான் சரி, அவங்களும் வந்து உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல எங்களோடு வந்து ஜான் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து மனைவி மல்லிகா அவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கந்தப்பள்ளியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அதே போல மனைவி பாமினி துஷாரதன்காக ஒரு சுப்ரான பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து

ஒளிக்காரமிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் மதிய நேரத்தை சிறப்பிக்கும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

92.8 வசந்தம் எஃப்எம்.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு 102.6 அலைவரிசையினூடாக. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க, எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ள முடியும். 0311-2775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0311-2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். எங்கிருந்தாலும் வசந்தத்தின் பேஸ்புக் பக்கம் போயிட்டு ஒரு அழகான போஸ்டருக்கும் அந்த போஸ்டுக்கு உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். வணக்கம் சகுந்தலா தேவி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, குதூகலமா இருக்கீங்களா? அப்படியா, சரி. இன்னைக்கு குதூகலம் பண்றதுக்கு இன்னைக்கு அபுல் வரல. அப்படியா, என்ன ஆச்சு அபுளுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? அப்படியா, சரி சரி சரி. நாளைக்கு அபுள் வந்தது கேட்கலாம் என்ன பிரச்சனை
1: அப்படின்னு.
0: சரி, நான் கண்டிப்பா கேக்குறேன். சரியா? சரி, நான் கண்டிப்பா கேக்குறேன்மா. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, கண்டிப்பா தாரேன். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா? சரி சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: குடும்பத்துக்கா? எல்லோருக்காக.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: நாடு முழுவதும் 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்ததேன் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாம்? ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: யார் இது? சுஜிதரன். எப்படி இருக்கீங்க சுஜிதரன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி சாப்பிட்டீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாப்பிட்ட? நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, நான் லேட்டா தான்.
0: ஆ, லேட்டா தான் சாப்பிடணும் என்ன? அவரும் சொல்லுங்க, வேலையா இல்லாட்டி இப்ப வீட்டுல இருக்கீங்களா? எப்படி?
1: இல்ல,
0: வீட்டுலதான் இருக்கீங்க. வீட்டுல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: பஞ்சி மிட்டாய் சீல கட்டி.
0: பஞ்சி மிட்டாய் சீல கட்டி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா?
1: சரி,
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, காதல் கவிதை திரைப்படத்திற்காக.

0: எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்துகிறது. நேரம் மதியம் 12:29.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: அனுசரணை மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
8: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ஐயா திரைப்படத்திலிருந்து பரத்வாஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தேன் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? கருணாய்யா. அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா? அடட்டா. சரி, அப்புறம் சொல்லுங்க. அபுல் இன்னைக்கு வரல, இன்னைக்கு லீவ் போட்டாரு.
1: என்ன
0: பாடல்?
1: இந்த பாட்டு எல்லாரும் பிடிக்கும். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தெரியல.
0: அப்படியா? சரி சரி, இந்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எல்லாரும் கேப்போம்.
0: எல்லாருக்காகவும் கேக்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். இனிமையான மதிய நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஆனந்தி அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். குறிஞ்சாங்கேணி அசுர்தீன், நூர்ஜஹான், அன்வர் மற்றும் ரியாஸ், ரிஸ்கா, ரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரிஸ்வான் வேர்வலைகள் அறந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மதிய நேர வணக்கம். இன்று 25வது பிறந்த நாளை கொண்டாடும் எனது அன்பு தம்பி திருமூர்த்திக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சியின் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சென்னை நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கா மதிய நேர வணக்கம். ஏராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கருவிழப்பிடியவிலிருந்து மது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மற்றும் ஹஸ்பண்ட் ஜெகன், அஸ்வின், ஜஸ்வின் ஆகியோருக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் மக்கா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. கணவர் சவீந்திரராஜ் ஆகியோர் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் யார் யார் யார் நிஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாவநல்லையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அனைவருக்கும் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வவுனியாவிலிருந்து அன்பான மதிய வணக்கம் என்று சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.
2: வசந்தம்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகி பவதாரணி. ஒளிக்கும் பாடல் இது தீனா திரைப்படத்திற்காக.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை 83,661 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் டெங்கு நோய் காரணமாக 61 பேர் இதுவரை மரணித்துள்ளனர். இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 17,779 காணப்படுகிறது. இரண்டாவது அதிகளவான தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 16,665 காணப்படுகின்றது. இதேபோலவே அதிகளவான நோயாளர்கள் பதிவான மாகாணமாக மேல் மாகாணம் தொடர்ந்தும் நீடிப்பதுடன் இந்த ஆண்டில் இதுவரை மேல் மாகாணத்தில் 44,359 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: தென்மேற்கு ஜப்பானை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது 10 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கமானது நேற்றைய தினம் 7.1 என்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியிருந்தது. நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் மற்றும் வர்த்தக வளாகங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

0: திருவிட போகுத யா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக ஆரம்பமாகிறது. இந்த மணித்தியாலம் இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற லெவலான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசியில 1-2-775-0-3 அப்படியும் இல்லை என்றால் 0-1-2-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மதிய வணக்கம் மேடம். நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீப் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜீப் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் வணக்கம், நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களோ?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மஜீப் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் பாதுகாப்பு கடமையில இருக்கிறேன், தனியார் கம்பெனி உண்டுல்ல.
0: அப்படியா?
1: ஆமா மேடம்.
0: வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஐயோ, அருமையான பாடல் தொகுத்து வழங்கி கொண்டீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, சாப்பிடல மேடம். இனிதான் சாப்பிட ரெடி ஆகுது.
0: இனிதான் சாப்பிட ரெடி ஆகணும்.
1: ஆமா.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு பாட திரும்ப முடியுமா மேடம்?
0: என்ன பாடல்?
1: வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு எங்க ஊரு ராசி வாரா பாத்துக்கோங்க, அந்த பாடல தாங்க மேடம்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: பாடல கேட்பதற்கு மேடம், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வநாகர் தம்பி மொய்டினுக்காகவும், கொழும்பு 14 சகோதரி மும்தாஜ் பேகம் அவரது கணவர் முகமட் செல்ல மகளுக்காகவும், மாவனல்லை சகோதரி நிசா குடும்பத்துக்காகவும், திருப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை சகோதரி அருண்மொழிக்காகவும் அனைவரும் கேட்போம் மேடம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி நன்றி.

0: உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திற்காக எஸ் வி ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒலித்தோய்கிறது. 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்கு யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ அக்கா, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: சாப்பிட்டீங்களா
0: ஹரிதரன்?

0: இப்பதான் சமைச்சிருக்காங்க.
1: இப்பதான் சமையல் நடக்குது. என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல?
0: வீட்லக்கா நான் பாக்கல. சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் போலங்க.
1: அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
0: அக்கா வசந்த் கேட்டார் எல்லாத்துக்காக.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னது கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, இனிய மதிய நேர வணக்கம். நான் ஹங்பள்ளையிலிருந்து. கிருஷா பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. என்னையும் என்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம். அவிசாவல பென்ட்ரிட் ஸ்டேட்ல இருந்து குமார் தங்கதுரை, எட்டியாந்தோட்ட ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் தும்மோதர வகத்தோட்டம், சின்னையா மகாதேவன், வத்தலா ஐயா கண்ணா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம். மீனவிட்டையிலிருந்து வசந்தகுமார், நானும் என்னுடைய மனைவி கௌதமி மற்றும் மகன் சந்தீபன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மஸ்கேலியாவிலிருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் என்று சொல்லி கடுவளையிலிருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். இது லவ் டுடே திரைப்படத்திற்காக.

0: மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக பாடல் ஒடித்துகிறது. நேரம் மதியம் 1:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: தாஸ் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. 102.6 அலைவரிசையின் ஊடாக இப்ப பேசுவதற்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். சவுந்தர்ராஜன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கு
0: சவுந்தர்ராஜன். உங்களுடைய வானொலி பெட்டி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேச முடியுமா? குறைச்சிட்டீங்களா?
1: குறைச்சிட்டேன்.
0: இப்ப பேசுங்க, அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா? அப்புறம் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: அன்பு மனைவி அன்பரசிக்கும், மகன் சுதர்சன், மகள் தர்சனா, மருமகன் சபேஷ், கிழனியில் இருக்கும் அக்கா ராஜம்பாள், வினோத், கிருஷ்ணி ஆகியோருக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் மேடம்
0: சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி சரி சரி சரி, அனைவரையும் முடித்துக் கொண்டு கேட்கலாம். சரியா, நன்றி.
1: எனக்கு ஒரு நல்ல பாட்டு தெரியுமா மேடம்?
0: என்ன பாடல்?
1: அந்த ஆடியில பத்தி ஆவணியில பாட்டு ஒன்று, நல்ல பாட்டு, புது பாட்டு.
0: சரி, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: கட்டாயம் தாங்க மாட்டேன்.
0: சரி சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் முனைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கறைப்பற்று பொப்டையில இருந்து நிசார் இணைந்திருக்காரு. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். மீன்பிடி கந்தைகள் இருந்து நானும் நிகழ்ச்சியோடு பாடல்கள் எல்லாம் அருமை என்று சொல்லி பிரசாந்த் இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம். பாடல்கள் எல்லாம் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கினிகள் தன கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மதிய நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியில் இருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: streaming in Sri Lanka. Vosindam FM. 102.6. 102.8. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: Dear friends, நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. போய் சுத்த போய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடகி பவதாரணி. ஒலிக்கும் பாடல் இது ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 மாறு 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினுடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம்.
2: ஹலோ அன்பான வணக்கம் ஆனந்தி, நான் பிங்கமலை தோப்பூர் அனீஃபா.
1: அனீஃபா எப்படி இருக்கீங்க? அனீஃபா நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பராக நிகழ்ச்சி காட்டு கொண்டிருக்கிறேன். மதிய நேர குதூகலம் அருமையான பாடல்கள்.
1: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்யறீங்க? வேலையாளட்டி வீட்டுல இருக்கீங்க?
2: ஆசிரியரை விடுமாட்டா வேலை வீட்டுல இருக்கிறேன்.
1: அடடா, அப்படியா?
2: எனக்கு ஒரு அருமையான பாடல் உண்டு தாங்கள்.
1: என்ன பாடல்? என்ன பாடல்?
2: திருவிழா என்று வந்தா அவ கோவி வர மாட்டா.
1: அப்படியா? சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
2: சரி, வத்தல ஐயா கண்ணுக்காவண்டியும் அப்துல் மஜீத், தோப்பூர் நூடின்ஸ்ராஜ், தோப்பூர் செல்வநகர் மொஹைதீன் காவண்டி, மினக்காவண்டி, உங்களுக்கு காவண்டி, மின்னரம் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நேரங்களுக்கு வேண்டியும் பாடலை கேப்பமே.
1: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இருந்து நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சு அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே

0: எட்டில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பிராந்திய மட்டத்தில் கைத்தொழில் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு 13 பிராந்திய கைத்தொழில் பேட்டைகளில் தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட 23 முதலீட்டாளர்களுக்கு 35 ஆண்டுகால குத்தகை அடிப்படையில் காணிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சினால் பிராந்திய கைத்தொழில் பேட்டைகள் அபிவிருத்தி வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இவ்வேலை திட்டத்தின் கீழ் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு காணி துண்டுகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. 1990 ஆண்டின் 46 இலக்க கைத்தொழில் ஊக்குவிப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய பிராந்திய கைத்தொழில் சேவைகள் குழு மற்றும் திட்ட மதிப்பீட்டு குழு ஆகியவற்றின் பரிந்துரையின் பேரில் 23 முதலீட்டு திட்டங்களுக்கு காணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட
3: உள்ளன.
4: பொறுப்புள்ள ஒரு நாடாக தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி உலகளாவிய வளர்ச்சியின் ஊக்குவிப்பாளராகவும் பங்குதாரராகவும் செயல்படுவோம் என சீன வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்னெடுப்பின் மூலம் உலகளாவிய வளர்ச்சிப் பணிகளை வலுப்படுத்துவதற்கு சீனா கணிசமான பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனதியாள செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை

0: சாமி திரைப்படத்தில் இருந்து ஹரிஸ் ஜெயராஜின் இசையில் ஒரு சுவரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவையான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் மதிய நேர குதிகலம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்கமணிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பான மதிய நேர வணக்கம். யார் அது? அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இந்த பாடல தாங்களே,
0: என்ன பாடல?
1: என்ன பாடல தாங்களே? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தானே இந்த பாடல.
0: அடடா, அப்படியா? சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா?
1: சரி.
0: அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, 12 மலர், இலக்கான குணசீலன், சகுணகண்ட வசந்தகுமார், வதுவில ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், என்பர செல்வராம், மத்தன் ஐயாக்கன், கிருஷ்ணமதன், ஆட்டா விஸ்வநாதன், உமாச்சாங்கன், ராஜா சஹாரா, அதுபோல முந்தாஜேவன், கிருஷ்ணா, அருள்மொழி, தேவி, ஜாம்குமார், பொருளாதார தனலட்சுமி, பாலச்சேன பாத்மா, இந்த நேரத்தில்
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு நன்றி.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்
2: பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது.

0: ஜனா திரைப்படத்தில் இருந்து தீனாவின் இசையில் அனுராதா ஸ்ரீராம் அவரோடு இணைந்து கார்த்திக் பாடிய ஒரு சுவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட. இப்ப பேசுவதற்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். அன்பான மதிய நேர வணக்கம். யார் இது? மாத்தலையில இருந்து
1: பரீதா.
0: எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: அபுள் நானா லீவ் போட்டுட்டாரே.
1: இன்னைக்கு
0: அபுள் நானா இல்லாதனாலதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.

0: வயசானே அவரையும் நல்ல கொண்டாட்டம் வைக்குமே.
1: அதுதானே. சரி சரி, நாளைக்கு வந்ததும் கேப்பமே இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய்ய ஒரு காரணம் சொல்லுவாரு. ஹலோ ஹலோ. சரி, இப்ப அடுத்த பாடல். சரி, நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டு மீக்கு. நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். மதிய நேர பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கைய கரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம் மற்றும் கொற்றகலை ட்ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் கென்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் எனக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க புத்துவில் இருந்து. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு வெள்ளவத்தைகள் இருந்து. அதே நேரம் பாத்தீங்க அன்பான வணக்க மக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது.

0: திருமலை திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் மதியம் 2:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: தேவதையை கண்டேன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட 102.2 அலைவரிசையினூடாக இப்ப யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி செல்லாம்.
0: வணக்கம் வணக்கம். யாருது?
1: நானே ரத்னபுரியில இருந்து விமலா தேவி.
0: விமலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அப்படியா?
0: சரி சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: சொந்தங்கள் எல்லாருக்காகையும், உங்களுக்காகையும், அருள்மொழிக்காகையும், சங்கருக்காகையும், எனக்காகையும், எல்லாருக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி அம்மா. நன்றி
0: நன்றி நன்றி.

live music streaming in Sri Lanka. Vasantham FM. 102.6. 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே தி பெஸ்ட் லைவ் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இன் ஸ்ரீலங்கா வசந்த வசந்த.

காணும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ச்சி ஜி ஆர் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

ஓகே, பாட்டுண்டா இதுல இது வல்லவா பாட்டு, சுபரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து மடிந்திருக்கலாம் நன்றி ஆனந்து. நேர்கள் இப்பொழுது வசமேப்போடு கிடந்திருக்கலாம். நேரமை பொழுது மாலை 3 மணி டாட்.

0: அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மன்னார் சவுத்பார் கடற்கரை மற்றும் தரைப்பகுதியை உள்ளடக்கிய வகையில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கடல் அட்டைகளுடன் 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் கடல் வழி ஊடாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட கடல் அட்டைகளுடன் 12 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையின் கஜபா பிரிவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான 3 டிங்கு படகுகளும் 2 மோட்டார் சைக்கிள்களும் பரிசோதனைக்கு
0: உட்படுத்தப்பட்டன.
1: கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை 30 மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் முயற்சியாக ஈரான் பல ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கப் போகின்றோம். நான் ஜிஆர் உங்களுடன். சுபராகனன் பாடல்கள் வரும், மிக்கச்சக்கமான நல்ல பாடல்கள் தொடர்ச்சியாக நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எங்களுடைய இணையப்பக்கத்தூடாக இணைந்து அது மட்டுமல்ல 102.6 வசந்தத்தோடு இணைந்து ரொம்ப சத்தமாக டியூன் பண்ணி இந்த விடுமுறையை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இன்றைய போட்டு தாக்க நிகழ்ச்சியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். குறிப்பாக அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இழுபறியாக கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு தீர்மானமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதி அரசர்கள் மற்றும் நீதிபதிகளினுடைய ஓய்வு குறித்து பேசப்பட்ட ஒரு விஷயம் இதோ வந்துட்டு. அனைத்து நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்கும் முன்மொழிவுக்கு எதிராக இப்போ வந்துட்டு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விஷேட பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. இது வந்துட்டு இலங்கை சட்டத்தரணி சங்கத்தினுடைய தலைவர் இதனை தெரிவிச்சிருந்தாங்க. நீதித்துறையினுடைய சுயாதீனம் மற்றும் அதனுடைய செயற்பாட்டு ஒழுங்கை கருத்தில் கொண்டு ஓய்வு வயது தொடர்பாக மாற்றங்களுக்கு எதிராக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிக்கும் யோசனைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இப்போ வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு இப்போ மாதம் இறுதியில் இருக்கிறோம். அதனால வந்துட்டு சில மாற்றங்கள் கொண்டு வருவது வல்லமை. மாத அந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இன்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களினுடைய திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் உலக சந்தையினுடைய எரிபொருள் விலை அதுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எனவே சில திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான நடைமுறைகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தால் இங்கும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். பொதுவாக இந்த அரசு சேவையில் அனுபவம் நிபுணத்துவம் கொண்ட வல்லுநர்களுடைய தாக்கத்தை பொறுத்து, அதாவது அவர்களை நீடித்து வைப்பதா அல்லது அவர்களுடைய அந்த டேலண்டை நாங்கள் அனுபவிப்பதா அப்படிங்கிறது ஒரு கருத்தாடல் இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த அரசு சேவையில் அனுபவம் நிபுணத்துவம் கொண்ட வல்லுநர்களினுடைய அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் வந்து ஓய்வூதிய வயதை உறுதிப்படுத்துவது குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதனை ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய டேலண்டை நாங்கள் அனுபவிக்கணும். அப்போ டக்குண்டு அவங்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்களுடைய இருக்கிற அந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை முன்மொழிந்திருந்தார். 2026 அதாவது இந்த ஆண்டில் 10,000 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இலங்கை முன்னெடுத்து வருகிறதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு விஜித ஹேரத் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிமேல் நிறைய விஷயங்கள் பேசலாம். நாட்டில், உள்நாட்டில், அதே போல வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க தெரிந்தது தெரியாதது எல்லாமே உங்க வசந்தத்தை போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அடுத்தடுத்து சுபரான பாடல் வரும், கேட்டுட்டே இருங்க. பாரிஜாதம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

நாள் முதல் திரைப்படத்துக்காக யுவன் சங்கராஜாவின் இசையில் சூப்பரான ஒரு நல்ல இதமான பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கடுகுணர்வது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கின்றோம். 102.6, 102.8 வசந்தத்தோடு கிடந்திருக்கின்றோம். விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரியான பாடலை கேட்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பொதுவாக எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னேறி கொண்டு போகுது. சில இடங்களில் அபிவிருத்தி வேலை திட்டங்களும் நல்லாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் எங்களுடைய நாடு அமைந்திருக்கிறதுனால இன்னும் பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் வந்துட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளினுடைய மொத்த எண்ணிக்கையை பார்க்கின்ற போது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய மாதிரிதான் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாட்டின் அந்நிய செலவானை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 1.3 மில்லியனை தாண்டி இருக்கிறது. இதை வந்து சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை

இருக்கிறாங்க. இந்த ஜூலை மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்துட்டு இந்தியாவில் இருந்து இருக்கிறது. அதனால இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தான் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது 1.3 மில்லியனாக அதிகரிக்கிறது. சூப்பர், நல்ல விஷயம். எங்களுடைய நாட்டுக்கு இன்னும் மானிய செலவணி இருக்கும். ஸோ வீட்டில் வந்துட்டு சின்ன பிள்ளைகள் நாங்கள் வந்துட்டு அழுதாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான சில பேர் ஃபோனை கொடுப்பாங்க, அவங்கள அந்த ஃபோனுக்குள்ளே மூழ்கி அவங்களுடைய திசையை மாற்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளியில் இடங்களை கூட்டிகிட்டு போவாங்க, பீச் அல்லது வேறு புதிய இடங்கள் அல்லது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படி இப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் சில கை குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன பிள்ளைகள் அழுத நாங்கள் என்ன சொல்லுவோம், டக்குன்னு ஒரு உஞ்சில் ஒன்று வீட்டை கட்டியிருப்பாங்க, இல்லது உஞ்சில் இருந்து அதில் போட்டு தலாட்டி ஏதாவது செஞ்சு அவங்கள அழுகை நிற்பாங்க. அதே மாதிரி தான் வவுனியாவிலேயும் ஒரு சம்பவம், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூடாரங்கள் இருக்கு, வீட்டினுடைய கம்புகள் அந்த கூரைகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு கயிறு மூலமாக உஞ்சில் போகிற வழக்கங்கள் அதிகமாக இருக்கும் கிராம பகுதியை பொறுத்த வரைக்கும். வவுனியாவையில் வந்துட்டு கனகராயம் குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குலவிச்சுட்டான் கிராமத்தில் வந்துட்டு ஒரு சம்பவம், துயரமான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த உஞ்சில் கட்டியிருந்த அந்த தடி இருக்கு இல்லையா, அந்த தடி முறிந்து விழுந்தால 5 மாத குழந்தை ஒன்று அந்த சம்பவ இடத்துல உயிரிழந்த ஒரு சம்பவம் தான் ரொம்பவே பரிதாபமாக இருக்கிறது. என்ன சொன்னால், அந்த குழந்தைய வந்து அந்த உஞ்சில் போட்டுருக்குறாங்க, அந்த உஞ்சில் வந்துட்டு வேகமாக ஆட்டும் போது அந்த தடி வீட்டின் கூரையிலிருந்து அந்த தடி வந்து முறிந்து விழுந்ததால சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க 5 மாதம் அந்த பிள்ளைக்கு. அது மட்டுமல்ல, உடனே வைத்தியசாலைக்கு அந்த பிள்ளையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, அது சம்பவ இடத்துல உயிரிழந்ததாக வைத்திய சொல்லியிருக்கிறாங்க. இந்த விபத்து வந்து குழந்தையின் தாயாரினுடைய அவங்க பக்கத்திலேயே அந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் துயரமாக இருக்கிறது. எனவே இப்படியான விஷயங்கள், அதாவது பாதுகாப்பாக இல்லாத இடங்களில் அந்த குழந்தைகளை விட்டு செல்வது, இந்த இப்படியான இந்த உஞ்சில்கள் கட்டி விளையாட வைப்பது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. எங்களுடைய பாதுகாப்புக்கு, அது குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு நல்லதில்லை. ஸோ இப்படியான விஷயங்கள் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க, நல்ல பாடல்கள்லாம் வரும். நீங்க கேட்டுட்டே இருக்கிறது போட்டு தாக்கு. ஒலிக்கும் பாடல் இது சுள்ளான் திரைப்படத்துக்காக வித்யாசாகருடைய இசைகள். 3:24 நிமிடம்.

0: சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு. நிரம்பி பொழுது 3:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

வெள்ளக்கார துறை திரைப்படத்துக்காக இமானுடைய இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தின் போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் ஒழித்து கொண்டு இருக்கிறது. www.vasanafm.il கேட்டுக்கிட்டே பக்கம் கூடாகவும் இணைந்து நாள் முழுக்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்றைய தினம் ஜப்பானில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது, தெற்கு பகுதியில் கியூசு அப்படிங்கிற மாகாணத்தில். ஸோ அந்த நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவில் அந்த நிலநடுக்கம் பதிவாக இருந்தது. இப்போ வந்துட்டு உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதுவரைக்கும். உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 10 பேருக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறாங்க. மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்தும். அது மட்டுமல்ல, 40,000க்கும் மேற்பட்ட வீடுகளினுடைய மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பதட்டமான மக்கள் ஒரு அச்சத்துடன் தான் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் நிறைய இடங்களில் இப்படியான நிலநடுக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஈராக்கிலும் நேற்று தினம் 2 நிலநடுக்கம் பதிவாக இருந்தது. அதொரு பக்கம் இருக்க, மறுபடியும் அமெரிக்கா ஈரானுடைய பதட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்துட்டு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை வந்துட்டு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க. இதே ஒரு பக்கம் இருக்க, இப்படி அடிக்கடி தாக்குதல் நடத்த இருக்கல, முக்கியமான ஒரு பேசுபொருளான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிற இந்த நிலையில் வந்துட்டு வெள்ளை மாளிகையில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் சந்தித்து ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்தித்தாலே ஏதாவது ஒரு கலவரம் வெடிக்கும் அல்லது வான்வழி தாக்குதல் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறது நல்லதுக்கில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல நண்பர்களை சந்தித்தா நல்லது நடக்கும், ஆனால் இவங்க சந்தித்தா என்ன நடக்கும், எந்த நாடு அழியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன பேசியிருக்காங்க வெள்ளை மாளிகையில், என்ன காரசாரமான சம்பவங்கள் இடம்பெற போகுது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அப்படிங்கிறது தெரியல, உத்தியோகபூர்வமாக அறிவிக்கல. அப்படி அறிவிச்சா நாங்கள் உங்களுக்கு அதையும் சொல்லுவோம். தொடர்ச்சியாக நல்ல பாடல்கள் வரும், கேட்டுட்டே இருங்க.

தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மறந்துடாம இருக்கிற உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த அடிக்கடி நாங்கள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது டேக் கேர் வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்புணர்வு கூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டம் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துகள் தெரியா வீதி விதிமுறைகள் தெரியாம இருக்கிறதுனால நிறைய வீதி விபத்துகள் ஏற்படுகிறது. எனவே எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகள் வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்களை செய்வதனூடாக எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளலாம். எனவே இவ்வாறான நிகழ்ச்சி திட்டத்துக்கு அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM அனுசரிகளுடன் இந்த நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வசந்தம் FM.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எல்டியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் கடமையிலிருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கி அதனை வீடியோ எடுத்த சம்பவம் ஒன்று தொடர்பில் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: போருக்கு மத்தியில் யுக்ரைன் துறைமுகத்தில் சிக்கி தவிக்கும் இந்திய மாலுமிகள் 13 பேரை மீட்குமாறு வலியுறுத்தி கோரிக்கையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் பரஸ்பர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த போர் காரணமாக யுக்ரைனின் ஜோனோமோஸ் துறைமுகத்தில் எம் வி அமீர் 1 என்ற சரக்கு கப்பல் பாதுகாப்பு நிமித்தம் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 13 இந்தியர்கள் உள்ளிட்ட 15 மாலுமிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்திய மாலுமிகளை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு இந்திய மாலுமிகள் மற்றும் கடல்சார் ஊழியர்களின் நலன்களுக்கான அமைப்பான FSUI வலியுறுத்தியுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய மகுடமேக்குரிய
0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

ஒன்றா இரண்டு ஆசைகள். காக்கா காக்கா திரைப்படத்துக்காக ஹாரிசனுடைய இசைகள் சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த மனதாளத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கிறோம். 102.6 102.8 வசந்தத்தோடு கிணைந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் அடுத்தடுத்து எக்கச்சக்கமாக ஒழித்துக்கொண்டே இருக்கும். நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. இணையதளத்தோடாக இணைந்திருக்கலாம். www.wasanthamayam.org இணைந்திருக்கலாம். அந்த பஸ்ல போகும்போது அல்லது ஒரு தூர இடங்களுக்கு போகும்போது திடீர்னு எங்களுடைய ஹெட்போன் வேலை செய்யாம போயிடும். அதனால நாங்க டியூன் பண்ணி கேட்கக்கூடிய வசதிகள் இல்லாம இருக்கும். அப்ப நீங்க இணைக்கப்பக்கத்துல ரொம்ப சத்தமாவே வசந்தம் ஒழித்துக் கொண்டிருக்கும். நாள் முழுக்க என்று பண்ணி சூப்பரான பாடல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். லைஃபே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் இப்படியான பாட்டு கேட்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். இதே போல இந்த ஒன்றா இரண்டு ஆசைகள் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஆசைகளும் எக்கச்சக்கம் சொல்லலாம். எதை எடுத்து சொல்ற அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு நாள் அவருடைய ஆசைகள் அதிகாரத்தினுடைய தாக்கங்கள் இப்படி எல்லாம் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. அண்மையில நாங்கள் சொல்லியிருந்தோம் போட்டுதாக நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திருந்தது. சவுதி அரேபியில் இருக்கிற முக்கியமான வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுப்பதாக ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு நேட்டோ ஒப்பந்தம் மாதிரி தான் அந்த ஒப்பந்தமாக இருந்தது. இப்போ அமெரிக்காவுடன் இணைந்து சவுதி அரேபியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஈரானில் இப்போ தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கூட்டு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. மத்திய கிழக்கு இந்த மோதலில் ஒரு சாத்தியமான ஒரு தீவிர போக்காக இப்போ ஈராக்கில் உள்ள ஆதரவு பெற்ற ஆயுதம் ஏந்திய குழுக்கள் மீது இப்போ சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் இந்த வான்வழி தாக்குதல் நடத்திருக்கிறது. சூடுபிடித்திருக்கு. அடுத்தடுத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. சவுதி நடத்திய தாக்குதலில் சுமார் 20 உறுப்பினர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்தும் அந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைவிட இருக்கிற நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கிறாரு. மிக விரைவில் அதை அமல்படுத்த போவதாகவும் சொல்ல இருக்கிறாரு. ஏற்கனவே பெஞ்சமின் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் அமெரிக்க ஜனாதிபதியும் வெள்ளை மாளிகையில் இருபெரும் சேர்ந்து ஒரு ஒரு ஒன்று கூடல் ஒன்று நடத்தியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு 100% கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இப்போ நான் இறங்கி இருக்கிறேன். மிக விரைவில் அதுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். புதிய மசோதா அமெரிக்க பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த புதிய ஒரு மசோதா அமெரிக்கா செனட் சபையின் நடைமுறை வாக்கெடுப்பில் நிறைவேறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா சென்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட இந்த மசோதா அமெரிக்காவின் இரண்டு கட்சிகளும் ஆதரவுடன் இந்த சட்டமாக்குவதற்கான முதல் படியை எட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இனி வந்துட்டு ஏற்கனவே இந்தியாவோட கூட ஒரு நல்ல நட்பாக இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்ச ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய நட்புலேருந்து கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருந்தது. பிறகு ஒரு சமாதானத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதான அடிப்படைக்கு வந்திருந்தாங்க. இருந்தாலும் மறுபடியும் இப்போ வந்துட்டு இந்தியாவில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா சீனாவினுடைய போக்கில் வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி கடும் கோபத்தில் இருக்கிறாரு. அதுதான் அடுத்தடுத்து வரிகளை இந்த 100% வரி விதிக்கிறதுக்கு இப்படி ஒரு மசோதாவை சொல்ல இருக்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்தியா வந்துட்டு ரஷ்யாவுடன் நல்ல நட்பாக இருந்தது, அதனால அங்கிருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கியிருந்தேன், அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வரிகளையும் குறைத்திருந்தது. மறுபடியும் வரிகளை அதிகரித்திருக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இனிமே அவர் என்னென்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அது மட்டுமல்ல, சீனாவினுடைய முக்கியமாக பேசப்பட்டிருக்கிற இந்த சீனான்னு சொன்னாலே நிறைய கண்டுபிடிப்புகள், அடுத்தடுத்து எங்கேயாவது ஒரு நாட்டில் ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது சீனாவில் டக்கு டக்குன்னு பல கொப்பிகள் அல்லது பல அதை காட்டிலும் அழகான வடிவங்களில் கண்ணைக்கு வரக்கூடிய வடிவங்களில் மிக வலிவான விலைக்கு வாங்கக்கூடிய மாதிரி சீனா உற்பத்திகளை வந்துட்டு சந்தைக்கு அறிமுகப்படுத்தும் இல்லையா. எங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்களும் சைனாவுடைய தயாரிப்பாக தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு மலிவான பொருட்களாக இருக்கும், கண்ணைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்ல இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயங்கள் இருப்பதாக சொல்லி இப்போ வந்துட்டு அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய மனித உருவ ரோபோக்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நிர்வாகம். எனவே சீனாவுக்கு ஏற்கனவே இந்த பொருளாதார ரீதியாக ஒரு வர்த்தக போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக. அப்படி இருக்கிற நேரத்தில் சீனா அடுத்தடுத்த ஒரு விஷயங்களை தயாரித்து போகுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும் அமெரிக்காவை பொறுத்து.
பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இப்படியான தடைகள்லாம் விதிக்கிறது போல. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் உங்களுக்காக தெரிஞ்ச தெரியாத நல்ல விஷயங்கள் கூட இருக்கு. உங்களுடைய வசந்தத்தின் போட்டு தான் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, நல்ல பாடல்களும் வரும். தொட்டிச்சியா திரைப்படத்துக்காக வருகிறது பாடல். நேரம் 4:13.

நிலையில் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: போடுதாத நிகழ்ச்சி இந்த மனிதளத்தில் இன்றைக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு குரு ஒரு சிஷ்யன் இரண்டு பேரும் சரியா. ஒரு குரு வந்துட்டு சிஷியனுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறாரு. அப்போ சிஷியன் வந்துட்டு யோசிக்கிறாரு, இப்ப பாரு குரு வந்துட்டு எனக்கு ஒரு சில விஷயங்களை தான் சொல்லித்தாரு, இதனால வந்துட்டு நிறைய கற்றுக்கொள்ள முடியாம இருக்கு, நேரம் வீணாக்குது, இப்படியே போயிட்டு இருந்தா என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் சிஷியனுக்கு. அப்போ ஒரு நாள் குரு கிட்ட போயிட்டு கேக்குறாரு, குருவே நீங்க வந்துட்டு இப்ப பாரு ஒரு விஷயங்களை தான் சொல்லி தாரீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் கத்து தந்தா நாங்க கத்துக்கொள்வோமே, இதனால எங்களுடைய நேரம் வீணடிக்கப்படுகிறது, இன்னும் கற்றுக்கொள்ள முடியாம இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு சிஷியன். அப்ப குரு வந்துட்டு இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பயிற்சி ஒண்ணு கொடுக்கறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கூடையில் அடைக்கப்பட்ட கோழிகள்ல இருந்தது. அப்ப அந்த சிஷியனுக்கிட்ட சொல்றாரு குரு, இந்த கூடையில இருக்கின்ற 10 கோழிகளை நீ திறந்து விடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிஷியனும் குருட கதையை கேட்டு அந்த கூடையில் இருக்கின்ற 10 கோழிகளை மட்டும் திறந்து விடுறாரு. இப்போ குரு சொல்றாரு, நீ திறந்து விட்ட இந்த 10 கோழிகளையும் பிடித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிஷியன் அந்த கோழிகளை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு கோழிகளும் ஒவ்வொரு திசையில போயிட்டு இருக்கு, 10 கோழிகளும் 10 திசையில ஓடிக்கொண்டு இருக்கிறது. சிஷியனுக்கு பிடிக்க முடியல, எந்த கோழியை பிடிக்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவனால பிடிக்க முடியல, குழப்பம் ஒரு பக்கம், திகைத்து போயிட்டு களைத்தும் போயிட்டு நிக்கிறாரு. அப்ப குரு வந்துட்டு பக்கத்துல போயிட்டு சிஷியனுக்கு பக்கத்துல போயிட்டு சொல்றாரு, உன்னால பிடிக்க முடியாதாக இருந்தால் நீ அந்த கோழியினுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற சிகப்பு நாடா கட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு கோழியை மாத்திரம் நீ பிடித்து வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிஷியனும் மிக வேகமாக ஓடி சிறிது நேரத்திலே அந்த கோழியை துரத்தி பிடித்து விட்டு குரு கிட்ட வராரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, இதுதான் வாழ்க்கையும், நாங்கள் அதிக எண்ணங்களையும் அதிக சிந்தனைகள் அதிக ஆசைகளையும் கொண்டு நாங்கள் வாழ்க்கையை பயணிக்கின்ற போது எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்று தெரியாமல் எதுவுமே எங்களுக்கு நிறைவேறாமல் போயிடும். அப்போ எங்களுக்கு எது நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும், ஆசையாகவோ எந்த எண்ணமாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நாங்கள் துரத்தினோம் என்றால் அது மிக விரைவில் எளிதாக எங்களை வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறாரு சிஷியனுக்கு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
2: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: நேரம் 4:31.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. அன்னி சாயல் இரவின் அமைதியில்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

வீட்டில் தூங்கவா நிலாவே சுபரான ஒரு நல்ல பாடல் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 4:38 கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த எகிப்து அப்படின்னு சொன்னாலே பண்டைய கால நினைவுகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கல்லறைகள் இருக்கக்கூடிய விஷயம், மம்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு பேர் போன இடம் தான் எகிப்து. இப்போ எகிப்தினுடைய நைல் நதி படுகையில் வந்துட்டு 560 மேற்பட்ட பண்டைய கால கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லறை எப்படி அப்படின்னு சொன்னால், ஒன்றன் பின் ஒன்றாக அது ஒரு வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறை ஒசிரியன் முறையில் அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உடல்களில் சில சவப்பட்டிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புக் ஆஃப் த டெத் அப்படிங்கிற நூலின் வாசகங்களும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் இந்த ஒசிரியன் அப்படின்னு சொன்னால், அதாவது மறுபிறப்பு எடுக்கக்கூடிய இவங்க இறந்தவர்களை அந்த அவர்கள் பாவித்த பொருட்கள், அந்த மன்னர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மன்னர்களுக்கு தேவையான அத்தனை சடங்குகளும் செய்து அவர்களை அந்த ஒரு கருங்கற்களால் இருக்கப்பட்ட ஒரு நல்ல ஆழமான ஒன்றில் அவங்களை அடக்கம் செய்வாங்களாம். அது அவங்க வந்துட்டு எகிப்தியால் நம்பப்படுகின்ற ஒரு ஒரு விஷயம் கூட. என்னென்னு சொன்னால், அவர்களிடம் இறந்தவர்களிடம் போயிட்டு நாங்கள் ஏதாவது கேட்கும்போது அது அவங்களை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இவங்க வந்துட்டு மறுபிறப்பு எடுக்கக்கூடிய ஒரு அவதாரமாக, ஒரு கடவுள் பிறப்பாகவே இப்படியானவர்கள் பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான கருங்கல் தொகுதிகளால் கட்டப்பட்டிருக்குமாம். நிலத்தடியில் 10 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இவங்களை எந்த ஒரு இதுக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி, அழிவில்லாத மாதிரி அந்த கல்லறைகள் கட்டப்பட்டிருக்குமாம். ஒசிரியன் முறையில் நீங்கள் போய் சர்ச் பண்ண தெரியும், நிறைய இந்த ஒசிரியன் அப்படிங்கிற புக்கெல்லாம் நிறைய வெளியாக இருக்கிறது. அவங்க வந்துட்டு அதாவது எகிப்துக்கு இந்த எழுதப்பட்ட ஒரு வாசகமாக இருக்கும். எப்படி இருக்கு? ஓகே. இதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக எலித்தொல்லைகள் அதிகரித்திருப்பதாக இப்போ சிங்கப்பூர் சொல்லியிருக்கிற. சிங்கப்பூரில் வந்துட்டு எலித்தொல்லைகளினுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அங்கே வந்துட்டு 1000 எலிகள் வந்துட்டு பிடிக்கப்பட்ட ஒரு பக்கம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே. இதே போல் 23rd ஜனநாயகன் வெற்றி நடை போட்டிருந்தது, வெளியாகி வெற்றி நடை போட்டிருந்தது. இன்று 7 நாட்களில் 150 வசூலை எட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 167.57 கோடியும் வெளிநாடுகளில் 78.50 கோடி வசூலில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறது தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றி. இந்தியா பக்கத்தில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, நாங்கள் வந்துட்டு பஸ்ஸில் போகும்போது ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு பாட்டு கேட்டு போவோம், எஃப்எம் கேட்டுட்டு போவோம் இல்லையா. ஆனால் சில பேர் என்ன பண்ணி சொல்லுவாங்கன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவங்களும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்டை கூட்டி வச்சுட்டு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு பாட்டை உண்டு, ரொம்ப ரொம்ப ஏலாவாளிகள், நோயாளிகள் அல்லது வயதானவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய பீட்டில் அந்த பாட்டெலாம் போட்டு கேட்பாங்க. இப்போ வந்துட்டு இந்தியா அரசு வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகளில் பயணிக்கின்றவர்கள் செல்ஃபோனை வந்துட்டு இந்த சவுண்டை கூட்டி கேட்கின்ற ஸ்பீக்கர் அல்லது அந்த பாட்டுகளை கேட்கறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். அதுக்கான ஒரு சட்டம் மிக விரைவில் கொண்டு வரப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாட்டு கேட்கணும்னா ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நீ அவுட்டில் போட்டு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை காரசாரமாக முன் வச்சிருக்கிறது. அடுத்த ஆண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாளுக்கு நாள் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறது. நாளாக வந்துட்டு அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் ஐஃபோனுடைய அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குள்ளேயும் இருக்கும். அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கும் இந்த ஆப்பிள் ஃபோனுடைய அப்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு எதிர்பார்ப்புண்டு எழுந்திருக்கிறது எல்லாருக்கும். அது இல்லை, இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கசிந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கின்ற இந்த ஆப்பிள் ஐஃபோன் 20 முழுவதும் வந்துட்டு கண்ணாடியாலான டச் இல்லாத ஒரு வடிவமைப்பில் இருக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. வளைந்த திரையுடன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ எல்லாருடைய மத்தியிலையும் எழுந்திருக்கிறது. இப்படித்தான் இந்த போன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாடலில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், மெல்லிய பெசல்கள், அதே போல் பெரிய திரைகள், கண்ணுக்கு தெரியாத டைனமிக் போன்ற வடிவமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு முன்பக்க கேமரா, அதே போல் இன்னும் சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்குமாம். ஆனால் அந்த ஃபோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். மற்றவங்க பார்க்குற அளவுக்கு அந்த ஃபோன் ஒன்று இருக்கா கையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபோன் இருக்காது அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு மாடலில் தான் தயாரிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் அதில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் பொறுத்திருந்து அப்படி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அவ்வளோ இருக்கிறோம்.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 பா
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து

ஓகே, அடுத்து வலுக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க வசந்த் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீஸ்ரூபி கிடந்திருப்பாங்க. இந்த நாளில் மடைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தோடு கிடந்திருங்க ஸ்டேடியம் மக்களே.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: ஒத்துப்பட்டி வள முதலீட்டு வளைய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் உடன் அமலுக்கு வரும் வகையில் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஒத்துப்பட்டி வள வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முன்பாக உத்தியோகபூர்வ சீருடையில் கடமையாற்றிக் கொண்டிருந்த குறித்த அதிகாரி கடமைக்கு பொருத்தமற்ற வகையில் செயற்பட்டு மக்களை அச்சுறுத்தும் வகையிலான வார்த்தை பிரயோகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த அதிகாரியின் செயற்பாடு இலங்கை போலீஸ் மற்றும் அரச சேவையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்பட்டதால் சட்ட விதிகளின் கீழ் அவரது கடமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்ற ஒழுக்கமிக்க போலீஸ் சேவையை நிலைநிறுத்துவதே தமது அடிப்படை நோக்கம் என இலங்கை போலீஸ் வலியுறுத்தியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: போர்டோவுக்கு மேற்கே பெருமளவிலான மக்களை வெளியேற்ற தூண்டிய ஒரு பெரும் காட்டுத்தீயை பிரான்ஸ் தீயணைப்பு வீரர்கள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். வெப்பநிலை மாற்றம் மற்றும் காற்று அதிகரித்துள்ளதால் இன்றைய தினம் மேலும் பரவக்கூடும் என முன்னறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர் வெப்ப அலைகளால் ஏற்படக்கூடிய வறட்சி பிறகு பிரபலமான சுற்றுலா தலமான போர்டோவுக்கு மேற்கே உள்ள லான்ஸ் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ முக்கியமாக பைக் மர காடுகளை கொண்ட 42,000 ஹெக்டேயர் பரப்பிலான நிலத்தை அழித்துள்ளது. ஒரு வார கால போராட்டத்துக்கு பின்னர் ஐரோப்பாவின் உதவியுடன் பிரான்ஸ் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியல செய்திகளும் நிறைவடைகின்றன. எமது பிரதான செய்தியை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த

சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம், மீண்டும் ஒரு புதன்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இந்த நாளும் கூட சுப்பிரமான அட்டகாசமான பாடல்களோட நானும் வந்திருக்கேன் காத்துட்டு இருக்கேன் உங்களோட. இந்த பாடல்கள் எல்லாம் தரத்துக்கு நீங்களும் கூட தரது மழை பெய்ய பத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0102-7505-1 அதே போல 0102-7505-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

102.6, 102.8.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: கல்முனை நம்பிக்கை சுதாமம். ஹரோல் சந்திரா.
0: ஹரோல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல மகிழ்வாக இருக்கின்றோம். ஊர் பக்கம் எல்லாம் நிறைய ஆலய திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: அப்படியா? ஓகே ஓகே. ஹரோல் சந்திரா, டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? இந்த பேச்சு முடிந்தவுடன் குடிப்பேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. ஒரு இனிமையான பாடல் இருக்கு, இந்த பாடலை கேட்டுக்கிட்டே நீங்க டீ எல்லாம் குடிங்க. சரி, அடுத்த பாடல் யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு பாண்டியத்தை சேர்ந்த ஆதித்தன், இந்து, ராசேந்திரன் மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசா, ஜெருசன், ஜாய், மலர், மலர்சினியைச் சேர்ந்த ரீட்டா, ஐரின், அவுஸ்கோன் எல்லாரையும் நினைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 03-2-7-5-0-0-1 அதே போல 03-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: இளையரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். நன்றி. அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவர்த்தைகள், மகன் அஸ்வின் யாசின், மகன் சிவானி அக்கா, ஆனந்தி அக்கா, மற்றும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் கேட்பாங்க. அக்கா எனக்கு கச்சேரி பத்துல இருந்து சோம் தாரீங்களா?
0: என்ன பாடல்?
1: பாட வாட
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா?
1: அக்கா
0: ஓகே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி பவதாரிணி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கெட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யார் இது?
2: நான் நாகஸ்தானில இருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அக்கா.
1: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கேன் அக்கா, நீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சண்முகநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: சரியான மனை விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுஷ்டன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் எனது அக்காவான உறவுகளில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், வட்டக்கொடைக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தனில அக்கா சத்தீஸ்தோஸ்ல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா, அவங்க எல்லோருக்கும் மற்றும் விஏயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுக்க சின்ன தம்பி, தலவகலை கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையாகா, கொச்சிக்கடை ஈடன் ஐயா மற்றும் கந்துளையாவில் இருக்கும் வசந்தங்க அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கொலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், எல்லோருக்கும் உங்களுக்கும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. நன்றி, வணக்கம் அக்கா.
1: ஓகே, ரொம்ப நன்றி. அன்பான மாலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி, உங்களுக்கும் எமது வசந்தம் சொந்தங்களுக்கும் அவிசமலை பென்றித்தோட்டம் குமார் தங்கதுரை, எரியாந்தோட ஆட்டோ விஸ்வநாதன், தும்முதிர வகைத்தோட்டம் சின்னையா மகாதேவன், வத்தல ஐயா கண்ணு ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் சகோதரி சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்கொடையில இருந்து அவனாசி வைஜெயந்தி மாலை நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா. மாலை வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று மாலை நேர வணக்கம் சொல்லி கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்கும் ஒழிக்கிறது பாடல்

0: அருணாச்சலம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் மார்கரெட் பேசுறேன், நெடுந்தனியில இருந்து.
0: என்ன பேர் உங்களுக்கு?
1: மார்கரெட்.
0: மார்கரெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: உங்க நிகழ்ச்சியை சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த மறு சூப்பரான படல் இருக்கு கந்தசாமி திரைப்படத்துக்காக.

Music streaming in Sri Lanka. Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டு

0: அடுத்த முறை சுப்ரமணியம் படம் இருக்கு, யார் இருக்காங்கலாம் கேக்க போறீங்க?
1: சுஜலீலால ஜெயம்மா, அப்துல் ரசமணி சனாஜின், நத்தலங்கியா கந்து, சசிகுமார் வசந்தகுமார், கொச்சிக்கலி ஈடன், ஜெயக்குமார், ஹேட்டன் குணசீலன் மற்றும் முதலாளி தனாட்சி. இதுக்கும் நல்ல பலன். நன்றியா?
0: ஓகே, நன்றி,
1: நன்றி.

காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. அந்திசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருக்கோம். சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான
0: இனிய மாலை நேர வணக்கம். யார் இது? சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் புகவந்தராவுல இருக்கும் தாரண்ய அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு விக்ரம் வேதா திரைப்படத்துக்காக.

0: மஜா திரைப்படத்துக்காக ஒரு சுபரான படல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்
1: பிரியமான இரவு வணக்கம் ரூபி.
0: பிரியமான வணக்கம், யார் இது?
1: நான் பதிலையும் ஞானகுரு.
0: ஞானகுரு எப்படி இருக்கீங்க?
1: நான் நாம இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து வசனத்தோட வசந்த எக்ஸ்பிரஸ் கேட்க சந்தோஷமா இருக்கும்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிங்களா? பாட்டு போறீங்க? துள்ளல் பாட்டு குத்து பாட்டு போறீங்க?
0: அப்படியா, நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா ஆமா குடிச்சிட்டேன். உங்க அன்புக்கு நன்றி. நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: ஓ, நான் ஆரம்பத்திலே டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரெடியா ஸ்டடியா வந்திருக்கேன்.
1: மற்றும் தோழர்கள் பாரதி ராஜா, சுதர்சினி, தியாகமேரி,
0: அஞ்சலி
2: தேவியடா. பிளாக் அண்ட் ஒயிட் மிடில் சரோஜா தேவியடா. சண்டே நம்ப சிம்ரானுடா,
3: ஈஸ்ட்மென் கலர்ரா
2: சிம்ரான நினைச்சு நம்ப பையன்.

0: சுமார் 102 தசம் எட்டு அலை வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? ஹலோ. சரி ஓகே, வந்தவர் வந்த வேகத்திலே போயிட்டாங்க. இன்னும் ஒரு சந்தவம் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? நிக்லாஸ். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்காங்க.
0: ஓகே ஓகே. அப்ப என்ன செஞ்சு இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: சட்டபடியா கா, சூப்பர்.
0: ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்காங்கலாம் கேட்க போறீங்க?
1: மனைவி ரெஜின் சர்க்கார, மகள் மகள் மருமகன் விந்து ஜன் கமல், பேரத்தின பிள்ளைக்காக வேண்டியும் நாட்டு சங்கம் இருக்காங்க. உறுப்பினர்கள் சரவண பவன், குருசான், ரோசான் மற்றும் பக்கத்து ஹோட்டல்ல நரஸ் இருக்காரு, டிஸ்மான மெக்கானிக் இருக்காரு, மற்றும் நம்மளுக்குல லூகாஸ் ஆசிரியர், ஜோஸ் மோட்டர்ஸ்ல, மற்றும் சகிலாவுக்காக வேண்டும், வசந்தம் கலையுலக நண்பர்களுக்காக உங்களுக்காக வேண்டிய
0: நன்றி.
1: நன்றி அக்கா.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: விச போதைப் பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், ஜனாதிபதி உறுதி. கடன் மறுசீரமைப்பில் இலங்கை ஸ்திர நிலையில், அமைச்சர் அனில் தெரிவிப்பு. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து இலங்கை மீனவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தில். சிலோன் டி வில்லேஜ் வேலைத்திட்டத்துக்கு மேலதிக நிதி ஒதுக்கீடு. டித்வாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி உரிமை மற்றும் நிதி உதவி. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட ஜப்பானில் 13 பேர் பலி, மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நாடு பாரிய போதைப் பொருள் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதனை கட்டுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முழுநாடும் ஒன்றாக வேலை திட்டத்தின் கீழ் காலி மாவட்டத்தில் இதுவரை சுமார் 120 கிலோகிராம் வரை போதைப் பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. காலி மாவட்ட விசேட இணைப்புக் குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிடம் பெற்றது. 9% புனராவர்த்தன செலவை குறைத்து 4% முதலீட்டு செலவை அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த வருட பொருளாதார திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2027 ஆண்டு முதலீட்டு செலவாக 2 டிரில்லியன் ரூபாய்களை ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது 40% அதிகரிப்பாகும். திரைச்சேரிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவும் நாட்டின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு என்று இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி, எதிர்கால சந்ததியினர் கடன் செலுத்த அவசியமற்ற நிதி ஒழுக்கத்தை கொண்ட நாட்டை உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச அறிக்கைகளில் தற்பொழுது இலங்கை பொருளாதாரத்தின் முன்னேற்றம் மற்றும் சமூக குறியீடுகள் தொடர்பான மதிப்பீடுகள் சிறந்த மட்டத்தில் காணப்படுவதாகவும், ஒரு காலத்தில் கடன் செலுத்த முடியாத ஊழலும் சமூக குற்றங்களும் நிறைந்த நாடாக சர்வதேச அளவில் பேசப்பட்ட நமது நாடு இன்று சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட ஊழல் குறைந்த நாடாக சர்வதேச அளவில் பாராட்டு பெற்று வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு மேலும் தெரிவித்தார். அரச துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் மக்கள் வீட்டிலிருந்தவாறு தமது சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அரசாங்கம் எதிர்கால வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும், அரசு சேவையில் அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பல பரிமாண வறுமையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட சமூக சக்தி வேலைத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு, சமூக சூழல், மனிதவள அபிவிருத்தி மற்றும் விநியோகச் சங்கிலி அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு என்பவற்றில் கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் அதன் முன்னேற்றமும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. மாவட்டத்தின் நிலசவன அலுவலகங்களின் நிர்மாணம் மற்றும் பாடசாலை விளையாட்டு மைதானங்களின் அபிவிருத்தி என்பவற்றுக்காகவும் விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன், நாட்டில் விளையாட்டு கலாச்சாரத்தை உருவாக்குவதில் விளையாட்டு மைதானங்களை நிர்மாணிப்பது மட்டும் போதாது எனவும், விளையாட்டை நாளாந்த மக்கள் வாழ்வியலின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு சமூகத்தில் மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய வேலைத்திட்டத்தின் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் காலி மாவட்ட முன்னேற்றமும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டதுடன், மாவட்டத்துக்குள் போதைப்பொருள் வலையமைப்பை முறியடிப்பதில் அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். புவர் நிறுவனத்தின் புதிய தரப்படுத்தலுக்கமைய இவ்வருடத்தின் ஜூலை மாதம் அளவில் சர்வதேச கடன் தரப்படுத்தலில் இலங்கை ஏற்கனவே காணப்பட்ட C+ நிலையை தொடர்ச்சியாக கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது என அமைச்சர் அனிர்ஜயந்த ஃபெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார அழுத்தங்கள் பலவற்றுக்கு முகம் கொடுத்துள்ள சந்தர்ப்பங்களில் இவ்வாறான தொடர்ச்சியான நிலையை பேண அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் முக்கிய வெற்றி எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், இலங்கையின் கடன் தரப்படுத்தல், அந்நிய செலாவணியை செலுத்துதல் உள்ளிட்ட காரணிகளில் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் நிறுவனத்தின் புதிய தரப்படுத்தலுக்கமைய 2026 ஜூலை மாதத்தில் கடன் தரப்படுத்தலில் கடந்த காலங்களில் காணப்பட்ட நிலையிலேயே பேணப்பட்டுள்ளது. அதற்கான ஏழ்மை எமக்கு காணப்படுகின்றது. சி பிளஸ் என்னும் நிலையை தொடர்ச்சியாக பேண அரசாங்கத்துக்கு அதற்குரிய ஏழ்மை பல்வேறு வெளி அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்த போதே முடிந்துள்ளது. ஒன்று, நித்வா சூறாவளியினால் முழு இலங்கைக்கு மேற்பட்ட பாதிப்புகளினால் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அதனை சீர் செய்துள்ளோம். எமது பொருளாதார பயணப்பாதையை மாற்றியமைக்காமல் விலக்கிக் கொள்ளாமல் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஏழ்மையை நாட்டில் உருவாக்கியதன் பிரதிபலனை இந்த தரநிலையை பேண முடிந்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த நிலைமை இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. அதனால் பாரிய அச்சுறுத்தல்கள் உருவாகின்றன. அவ்வாறான நிலைமையின் போதும் நாம் பேணிய நிதி ஒழுக்கத்தின் பலனாகவும் அரசாங்கத்தின் உரிய முறையில் கொண்டு சென்றதன் பயனாகவும் கடன் தரப்படுத்தலில் கடந்த காலங்களில் காணப்பட்ட நிலையை பாதுகாக்க முடிந்தது. அதனை விசேட வெற்றியாக நாம் கருதுகின்றோம் என அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார். இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறல்களை கண்டித்து யாழ்த்தீவு பகுதி மாணவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்புக்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிகட்டுமான் இறங்குதுறை கடற்பகுதியில் படகுகளில் இருந்து கடலுக்குள் இறங்கி கருப்புக்கொடிகளை ஏந்தி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் ஜனாதிபதிக்கு அவசர கோரிக்கை மனு ஒன்றையும் அனுப்பியுள்ளனர். தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தமது மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். நெடுந்தீவு, நைனா தீவு, வேளணை, எழுவைத்தீவு, அனலைத்தீவு, யாழ்குடா, பாக்குநிரணை மற்றும் மன்னார் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பாரம்பரிய மீனவர்கள் தமது வாழ்வாதாரம், கடல் வளம், நாட்டின் கடல்சார் மரபு பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிலோன் டீ வில்லேஜ் 500 தேயிலை கிராமங்கள் வேலை திட்டத்தை துரிதப்படுத்துவதற்காக 237 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக மேலதிக ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2030 ஆண்டளவில் இலங்கையிலிருந்து முழுமையான 400 மில்லியன் கிலோகிராம் முழுமையான தேயிலை உற்பத்தியை மேற்கொண்டு அதனூடாக 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதற்காக 500 தேயிலை கிராமங்கள் வேலை திட்டம் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அது தொடர்பிலான பேச்சுவார்த்தை கொண்டு பெருந்தோட்ட மற்றும் சமூக அடிப்படை வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இடம்பெற்றது. பாரம்பரிய முறைகளிலிருந்து மீண்டு குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக 3 கட்டங்களினால் முழு கட்டமைப்பை தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த வேலை திட்டத்தின் ஆரம்ப கட்ட செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க 237 மில்லியன் ரூபாய் மேலதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். டித்துவா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை அரசாங்கத்தினால் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கமைய திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் டித்துவா புயலினால் பாதிக்கப்பட்ட 100 பேருக்கு காசோலிகளும் 42 பேருக்கு காணி உரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வும் இன்றைய தினம் பிரதேச செயலாளர் MHM கனி தலைமையில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காணி உரிமை பத்திரம் மற்றும் காசோலைகளை வழங்கி வைத்தார். இதனை பெற்றுக்கொண்ட மக்கள் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவித்தனர். 1000 கிராமங்கள் 1000 வேலை திட்டங்களின் கீழ் அக்கரப்பத்தினை வேவழி பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி நிகழ்வில் கலந்து கொண்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். 20 பெண்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியில் காளான் வளர்ப்புக்கான திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினால் 71 பயனாளிகளுக்கு 71 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த வீடுகளை திருத்துவதற்கும் புனரமைப்பதற்கும் குறித்த நிதியுதவி வழங்கப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு காசோலைகளை வழங்கி வைத்தார். இதன்போது 30 பேருக்கு 150,000 ரூபாய் வீதமும், 17 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் வீதமும், 24 பேருக்கு 40,000 ரூபாய் வீதமும் காசோலைகள் வழங்கப்பட்டன. கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் சமர்த்தி சௌபாக்கிய வீட்டு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 2 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. பிரதேச செயலாளர் ஏ தாகிர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒவ்வொரு வீட்டுக்கும் சமூர்த்தி திணைக்களம் 10 லட்சம் ரூபாய் வழங்கியதுடன் பயனாளிகளின் பங்களிப்புடனும் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. அரசாங்கத்தின் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளை பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவில் நெற்கொழுவனவு ஆரம்பமானது. திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தம்பட்டை நெற்கொழுவனவு சந்தைப்படுத்த நிலையத்தில் இம்முறை சிறுபோக நெல் அறுவடை நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. அதற்கமைய சிறுபோக நெல் கொள்முதல் நடவடிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம் பாபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். கொழும்பு செட்டியார்த்தரு மற்றும் பம்பலப்பட்டி நாட்டுக்கோட்டை நகரத்தாறு ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் 152வது ஆண்டு ஆடிவில் வெள்ளி ரத பவனி இடம்பெறுகின்றது. 100 ஆண்டுக்கு மேலான பாரம்பரியம் தமிழர் பண்பாடு ஆகியவற்றை தலைமுறை கடந்து சுமந்து வரும் குறித்த ஆடிவேல் விழா இலங்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்து சமய விழாக்களில் ஒன்றாக திகழ்கின்றது. நேற்று முன்தினம் மகேஸ்வரர் பூஜையுடன் வெள்ளி ரத ஊர்வலம் ஆரம்பமாகி மெயின்வீதி, சதம் வீதி, ஜனாதிபதி மாளிகை, காலி வீதி, அலரி மாளிகை ஊடாக மாம்பலப்பட்டு சிறு கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தை வந்தடைந்தது. நாளைய மறுதினம் மீண்டும் வெள்ளிரதம் பம்பலப்பட்டி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு கொழும்பு செட்டியார் திரு கதிரேசன் ஆலயத்தை வந்தடையும். இந்நிலையில் குறித்த தேர்பவனியை போலீஸ் அதிபர் வரவேற்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக தேர்பவனி சென்றபோது ஜனாதிபதி செயலாளர் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அதன்போது பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், கொழும்பு மாநகர சபை மேயர் உராய் கலை பல்தசார் உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர். அலரி மாளிகைக்கு முன்பாக வெள்ளி ரத பவனி சென்றபோது பிரதமர் ஹர்னி அமரசூரிய கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஜப்பானில் நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கட்டிட இடிபாடுகளுக்கு சிக்கொண்டுள்ளவர்களை தேடி தொடர்ந்து மீட்பு பணி இடம்பெறுகின்றது. பாரிய நிலநடுக்கத்தின் பின்னர் ஜப்பானில் சிறிய அளவிலான 100 நில அதிர்வுகள் பதிவானதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பானின் தெற்கு குமமோட்டோ பிராந்தியத்தில் ஏற்பட்ட நில அதிர்வில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நில அதிர்வின் பின்னர் பகுதியாக இடிந்து விழுந்த கலைத்தொகுதிகள் மற்றும் ஏனைய கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டுள்ளவர்களை தேடி உயிர்காப்பு பிரிவினர் போராடி வருவதாக ரைட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. 7.1 ரிக்டர் அளவிலான குறித்த நில அதிர்வின் பின்னர் கஷிமா பகுதியில் அமைந்துள்ள ஏகோன் கடைத்தொகுதியின் ஒரு பகுதி எரிவாயு வெடித்ததினால் இடிந்து விழுந்தது. அதில் சிக்கொண்டிருந்த சிலர் மீட்கப்பட்டனர். மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடதாசி தொழிற்சாலையில் புகைக்கூடு இடிந்து விழுந்ததில் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளனர். பூகம்பத்தினால் 1000கணக்கான வீடுகளுக்கு மின்தடை ஏற்பட்டுள்ளது. வீதிகள் மற்றும் பாலங்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அதிவேக ரயில் மற்றும் விமான சேவைகள் பலவும் நிறுத்தப்பட்டுள்ளன. இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டுள்ளவர்கள் வாழும் எதிர்பார்ப்பில் தொடர்ந்தும் இருக்கின்றார்கள் எனவும் இது காலத்துடன் போட்டி போடும் மீட்பு நேரம் எனவும் ஜப்பான் பிரதமர் ஷினோ டகாச்சி தெரிவித்துள்ளார். இதற்கென ராணுவத்தினர் மற்றும் அவசர பதிலளிப்பு பிரிவு என 1000கணக்கானோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ஐசிசி வெளியிட்டுள்ள T20 தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் வைபவ் சூரியவன்சி அசுரபகத்து முன்னேறி டாப் 50 பட்டியலில் இடம்பிடித்துள்ளார். T20 துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் சூரியவன்சி 230 இடங்கள் முன்னேறி 48வது இடம் பிடித்துள்ளார். சமீபத்தில் நடந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் சூரியவன்சி அதிரடியாக ஆடியதே இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாகும். முதலிடத்தில் இந்தியாவின் இஷான் கிஷானும், 3வது இடத்தில் அபிஷேக் சர்மாவும், 6வது இடத்தில் திலக் வர்மாவும் உள்ளனர். இதேபோல் ஒருநாள் கிரிக்கெட்டுக்கான துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்தின் டெரில் மிச்சல் 2வது இடத்தை தக்கவைத்துள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: விச போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், ஜனாதிபதி உறுதி. கடன் மறுசீரமைப்பில் இலங்கை ஸ்திர நிலையில் அமைச்சர் அனில் தெரிவிப்பு. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து இலங்கை மீனவர்கள் கருப்புக்கொடி போராட்டத்தில். சிலோன் டீ வில்லேஜ் வேலை திட்டத்துக்கு மேலதிக நிதி ஒதுக்கீடு. லித்வாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி உரிமை மற்றும் நிதி உதவி. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட ஜப்பானில் 13 பேர் பலி. மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்.

அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 970வது சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 2, 2, 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 2, 2, 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,20,880 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,52,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீலிக்கப்பட்ட 444வது ஜய சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 7, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,07,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,236வது சுபபோல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 53, 66, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 26, 53, 66, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 100,000 ரூபாய் பரிசுக்குரிய மெகா சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 7, 4, 1, 7, 4, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 4, 1, 7, 4, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய மெகா சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 1, 4, 9, 5, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 4, 9, 5, 4 தெரிவாகியுள்ளது. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய மெகா சான்ஸ் விசேட இலக்கங்களாக 5, 0, 3, 7, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 0, 3, 7, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 4,16,26,800 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,23,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,397வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 26, 48, 53, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 26, 48, 53, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 8, 6, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 6, 6, 0, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,67,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,12,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,412வது கப்புர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 1, 23, 35, 36 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 1, 23, 35, 36 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,33,89,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,066வது சசிரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 4, 13, 28 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 13, 28 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,33,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட

0: சீர்திருத்த லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: ஆகாசங்கிடுங்க, என்னை தங்க வச்சி தங்க மெடல் வாங்கிய தங்க.

0: இதம் திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், சோபி ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கடையில உங்களோட சூப்பர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஜொலியா இருக்கிறோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே நிசாம், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா அக்கா குடிச்சேன். நீங்க குடிச்சீங்களா?
0: ஆமா நான் எல்லாம் ஆரம்பத்திலேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியா வந்திருக்கேன்.
1: ஓகே
0: ஓகே நிஷாம், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் கனடாவில் வசிக்கும் என்னுடைய அன்பு தங்கச்சி முனீரா, யூகேல எங்கட மூசாத் மச்சான் ரீமா, மற்ற வசந்தையும் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம் அக்கா.
0: ஓகே ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி.

நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான படங்கள் நாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான இரவு நேரம் வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கணும் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கிருஷ்ணபத்னர்
0: நிகழ்ச்சியிருக்காங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கம். வாழ்த்துக்கள் ஸ்ரீஸ்ரூபி. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கு. எங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்து கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி ஞானகுரு, மணி, சுதர்ஷினி, குளோரி அனைவரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. ரூபிமா வணக்கம். கந்தப்பணியிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இரவு நேரம் வணக்கம் சகோதரி. வசந்தம் எக்ஸ்பிரஸுடன் நானும் இணைந்திருக்கிறேன் சொல்லி ஆரம்பத்திலிருந்து இதய ரத்னம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஸ்ரீஸ்ரூபி அவர்களுக்கு சொல்லி நாகராஜன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக ஓடிக்கிறது பாடல்.

0: தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? எனக்கு நியாயம் கிடைச்சா உண்டியா?
1: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் கூப்பிடுவேன்.

0: யுதம் திரைப்படத்தில இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா? ஓகே, பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே விஸ்வநாதன், அடுத்த முறை சூப்பர் நாள் இருக்கு. யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க? சரி ஓகே, அவருடைய அழைப்புல ஏதோ பிரச்சனை சொல்லி நினைக்கிறேன். வந்து இவர் வந்து வீக்கத்துல போயிட்டாரு. இன்னொரு சந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நான் அஸ்லி இந்த அஜித் பேசுறேன்.
0: அஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு அக்கா, உங்க நிகழ்ச்சி தான் நல்லாவே இருக்கு.
0: ஓகே அஜித், ரொம்ப ரொம்ப நன்றி.
1: அக்கா பாட தெரியல, உண்மையில நல்லா இருக்கு.
0: நன்றி அஜித். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: இப்பதான் அக்கா நிகழ்ச்சி கேட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு மேல வரேன்.
0: ஓகேமா ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அக்காவுக்காக மற்றும் வசந்த சொந்தங்களுக்காகவும், மஸ்கில ப்ரௌன்ஷிப்ல இருக்காங்க சொந்தங்கள் இருக்காங்க, அனைவருக்காங்க கேட்பாக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: நிகழ்ச்சிகளின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரு.
0: 102.6 102.8.

0: இருந்து ஒரு சுப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-5 வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய அன்பு உறவுகளுக்கு பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? சாந்தி கோவிந்தராஜா. எப்படி இருக்கீங்க? நன்றி, நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: மற்றும் உணரகளை
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: என்ன
0: பேர் உங்களுக்கு? வினோத். எப்படி இருக்கீங்க? ஓகே வினோத், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நீ வீட்ல தா?
0: ஓகே மா. ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: என்ன
0: பாடல்?
1: நல்ல குத்து பாடல்.
0: என்ன பாடல்? சரி ஓகே. ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நானும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறேன் சொல்லி பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி நிகழ்ச்சி உடுத்திருக்காங்க. ஹாய் ஸ்ரூபி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வள வினோதன், வினோத் லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி உடுத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கிருஷா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, இன்னும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பலாங்குடியிலிருந்து குமாரி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நீர வணக்கம் அக்கா, எட்டியாந்தொட்டையிலிருந்து விஓஐலிருந்து வாணி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பு உறவுகள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி சேலம்ல இருந்து சிவா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

0: கோவில் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கட்டு மீது நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இது?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், யார் இது? ஓகே, உங்களுடைய பேர் என்ன?
1: ஃபரீதா.
0: ஃபரீதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: அடுத்த ஒரு பாடல் தர, அந்த பாடல கேட்டுட்டே சாப்பிடுங்க, சரியா?
1: நல்ல நல்ல.
0: ஓகே, யார் இருக்காங்க கேக்க போறீங்க?
1: சரிம்மா, வணக்கம்.
0: ஓகே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: ராஜாவாதம் வருவன் திரைப்படத்துக்காக ஒரு சுப்பிரமணிய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யா இது?
1: நான் அரபநகர்ல இருந்து பரதம் பேசுறேன்.
0: என்ன பேர் உங்களுக்கு?
1: அரபநகர்ல இருந்து பரதம் பேசுறேன்.
0: பரதம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: ஓ சாப்பிட்டோம்.
0: ஓகேமா ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: என் கணவர் அப்துல் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் துபாயா, சதிகா குட்டி, ஹம்மான் தோட்ட ஜமீலா, மரசு, கந்தலா கே, உவேதின், சத்தார், முந்தாஜ் பேகம், பாயிஷா, அருள்மொழிக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி.

ஒலிகாரமிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீரில் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி உடந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் நந்தகுமார். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரோபி. வணக்கம் என்று

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் மனது மறக்காத பழைய பாடல்கள். நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01212-75-001 அல்லது 01212-75-111. சரி, இன்று ஆரம்பத்திலே யார் வந்திருக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: அருமையான ஒரு சமநீதி பாடலை தந்தீர்கள். உண்மையிலே அன்றைய மனிதனும் இன்றைய மனிதனுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பாடல் எடுத்து காட்டியது அருமை. வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரிடம் இருக்காங்க வடிவேல்?
1: இந்த பாடலை பெற்றோரோடு சிறப்பாக நிகழ்ச்சியை தயாரித்தெடுக்கும் உங்களோடு இப்போதே மது வசந்தத்தை கட்டும் போடுக்கும் திருமலை பாளையத்து பிஜியோடு பண்டதறிவு தேவமலர் பருத்திபுரி அருள்மொழியோடு களத்துறை கிரியுள்ள ராஜலட்சுமி தாம் பாடலை தாருங்கள். முதலிலே வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:14 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசியிருக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் நந்தம்மா சார்.
0: வணக்கம். யார் இது?
1: சுலைமான்.
0: சுலைமான், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் சுலைமான். சுலைமான் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மந்தோட்டை ஜெமீலா, அந்தபுரம் ஃபாரூக் நானா, உஸ்மா, அகுனா, ஆட்டா விஸ்வநாதன், தயாளன், அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாட்டு வேணும்.
0: என்ன பாட்டு?
1: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்றும் தோட்டத்திலே நாளை மலரும் முளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாடல் வரும். நன்றி. சரி, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இருக்கார். வணக்கம். வணக்கம். அவருடைய அழைப்பில் இது ஒரு சிக்கல்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 9:23. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: யாரு?
1: தம்பளை அட்டம்பாளையிலிருந்து சுதாகரன்.
0: சுதாகரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா.
0: என்ன பண்றீங்க சுதாகரன்? சரி சுதாகரன் சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: அண்ணா பாட்டல்.
0: என்ன பாட்டு?
1: அன்பு
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: இந்த பாடல் கேட்பதற்காக எனது அன்பு அப்பா செங்கவேல், அம்மா நலாயு, அப்பா ஜெயசித்ரம், அப்பா பிள்ளைகள் மற்றும் தம்பளை வசதி பாப்பி அம்மா மற்றும் பொன்னானா மற்றும் மஸ்கில ராஜாவுக்கு வசந்த வெப்பம் கேட்க அனைத்து உள்ளவர்களுக்கும்
0: நன்றி. சரி, இன்னொரு நேயர்கரவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் ரகுமா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ரகுமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா சார்?
0: ஆமா ஆமா. என்ன பண்றீங்க?
2: பாட்டு கேட்டு பண்ணிக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து எடுத்தேன், கிடைக்கல. நல்ல பாடல்கள், இனிமேலும் நல்ல பாடல்கள். நன்றி சார்.
0: நன்றி.
2: சரி,
0: நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலாள் நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் மனது மறக்காத பழைய பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் அம்பான் தோட்டையிலிருந்து மனசுக்கு பேசுகின்றேன்.
0: மனசுக்கு எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கு. நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள் பேசிக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி. அப்புறம் சொல்லுங்க, மனசுக்கு யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடலை கேட்பதற்கு அம்பான் தோட்டை ஜெமிலா தாத்தா, அரபா நகர் பரதா தாத்தா, கொழும்பு 14 மும்தாஸ் பேகம், அன்றாதபுரம் பாரூக், ஆட்டோ விஸ்வநாதன், ராஜலட்சுமி அம்மா, அருள்மொழி அக்கா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் சார்.
0: நன்றி.
1: நன்றி நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கிறவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நல்லா இருக்கேன் முந்தாஜி. அப்புறம் அப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
2: சந்தோஷமா போகுது.
0: சரி,
2: பாடல்களை சூப்பரா இருக்கிறது உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பேகம்?
2: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
2: பெற்றால் தான் பிள்ளையா படத்துல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி.
0: ஓ, அப்படியோ? சரி, யாரெல்லாம் இருக்காங்க
2: பாடல? எனக்காகவும் அன்பு கணவருக்கான் செல்ல மகளுக்கும் முக்கியம் உங்களுக்கும் போனேன்.
0: நன்றி.

0: திருடல தோற, அதுவும் ஓடுறானே, அவன் தான் திருட சொன்னான்.
1: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
0: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேபம். நேரம் 9:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு, பழைய பாடல்களோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சவரி அம்மா. எப்படி இருக்கிறீங்க?
1: நேர்கள் எங்க மோசஸ் குடும்பத்துக்காகவும் மகன் கிஷ்டி, கிஷ்டி சாம்சன், அருள் மகள் சித்ரா, திருமதி ராஜா, நீர்கொழும்பு சாம்குமார், தோப்பு ஈதன் அன்னை, மொனரகட தனலட்சுமி, கபுவத்த வசு வசந்தகுமார், மதுள புஷ்ப கணேஷ், பாலச்சேனி பத்மா, ரத்னபுரி புஷ்பா, மனமேகலை வரதராஜன்,
0: சரி
1: மத்திய ரஜித்குமார், கல்முனை ஜெயா, எரச்சந்திரா, மத்திய சின்னையா மகாதேவன், உங்கள் குடும்பத்துக்காக எனக்கு பாட்டு ஒன்னு தருங்களேன்.
0: என்ன பாட்டு?
1: புதிய பானும் புதிய பூ.
0: சரி, நன்றி. சரி, இந்த நேரத்தை இன்னொரு நேருக்கு அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரு? தம்புள்ள ராமா. எப்படி இருக்கீங்க? சரி ராமா, எப்படி தம்புள்ள இல்ல மலையா? சரி ரகுமா, சொல்லுங்க யாரிடம் இருக்காங்க? என்ன பாட்டு?
2: பாலும் பழம் படத்துல.
0: சரிங்க, நன்றி.

0: ஆண்டவன் எல்லாருடைய முகத்தையும் பார்க்கணும். நேரம் 10:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? ஜெகதீஸ்வரி. எப்படி இருக்கிறீங்க?
1: 9
0: நன்றி. ஸ்ரீனு நேருக்கார் அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஒருத்தர் வந்து ஒரு ஆவணத்தான் முயற்சி பண்ணிக்கங்க. நீ 2 வருஷமா முயற்சி பண்ணிக்கீங்களே?
2: மகன் யோகச்சந்திரன், மகள் சுஜீவா, மகன் சுஜித், மருமகள் புண்ணியதேவி, மகள் மருமகள் அனுஷா, பேர பிள்ளைகள் லருஷன், சிவசன், ருதிக்சன், பேத்தி மவிஷா, யஸ்விகா, தம்பி ஜோதிஷீலன் மற்றும் அனைவருக்காகவும் இந்த பாடல்
0: சார். சரிங்க. நன்றி.
2: நன்றி சார்.

0: ஏமாத்தாதே ஏமாறாதே, ஏமாறம் இருக்க வரைக்கும் ஏமாத்திரம் பண்ணி கொடுத்தா இருப்பேன். நீங்களும் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-0001 அல்லது 0112-725-1111 சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் திருவோணமலையிலிருந்து ஜோகராணி.
0: ஜோகராணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க இருக்கும்போது நாங்க நிலமா தானே இருப்போம்.
0: சரி, என்ன பண்றீங்க யோகராணி?
1: நான் போயிட்டு கேட்டு கொண்டிருக்கேன்.
0: ஓ, அப்படியோ. யோகராணி சொல்லுங்க, யாரிடம் இருக்காங்க?
1: வசந்த சொந்தங்க இருக்காம உங்களுக்கு அங்க பண்ணி.
0: நன்றி. சரி, இந்த நேரத்தை இன்னொரு நேர் இருக்கார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
2: ஃபாரூக்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா
0: இருக்கேன் ஃபாரூக். என்ன பண்றீங்க? பழைய பாட்டு கேட்கும்.
2: பழைய
0: பாடல் இருக்காங்க.
2: ரொம்ப
0: நன்றி.
2: போறீங்களா?
0: போடுற. என்ன பாட்டு?
2: என்ன
0: பாட்டு? நன்றி.

0: சேரா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
1: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். புதுச்சேரி கோவிந்தர், பேட்டை வீரமணி, வீரபாலன் வந்திருக்காங்க. வசந்த நிலா நிகழ்ச்சியோடு அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் நந்தகுமார் சார், பழைய பாடல்கள் சூப்பர், கொழும்பு வதநாள் மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க, சித்திக் காரியப்பர் வந்திருக்கார், நந்தா இன்று நீங்கள் மகிழ்ச்சி இணைந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்காங்க. நன்றி தினேஷ், அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு ரொம்ப சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நல்ல பாடல்கள் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. சுகுமாரன் வந்திருக்கார் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்காங்க. இனிய இரவு நேரம் வணக்கம். நான் கிண்ணியா அறிவிப்பாளர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள். சிவசந்திரன் அட்டம்பட்டியிலிருந்து வந்திருக்காங்க. அதுபோல் வணக்கம் நிகழ்ச்சியோடு பொத்துபிலிருந்து ஜமால்தீன் வந்திருக்காங்க. பசுரையிலிருந்தே பாலச்சந்தர் வந்திருக்காங்க. அதுபோல ஹெரல் சந்திரா வந்திருக்கா வணக்கம் நிகழ்ச்சியுடன், நானும் நம்பிக்கை கிராமம் ஹெரல் சந்திரா வந்திருக்காங்க. வெளிமடையில் இருந்து பிரபா, சூர்யா, ஸ்ரீமா வந்திருக்காங்க. அக்கரப்பத்து பவுண்டரியிலிருந்து நிசார் வந்திருக்கார். அதுபோல் ஆரம்பத்தில் இருந்து இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலாவோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தகுமார் வந்திருக்கான். பாலா பெனட் வந்த இனிய இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சொல்லியிருக்காங்க. கொழும்பிலிருந்து ஞானசிகா மணி புஷ்பராணி, நித்யா ஹரித்ராக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க சொல்லிருக்காங்க. கட்டுவானிலிருந்து நிர்மலா தேவி, சகுந்தலா தேவி சகோதரிகள் வந்து கே கே சிலிருந்து கண்ணா வந்திருக்காங்க. மாளிகாவத்த சுந்தரா குஷன்லேருந்து இனிய வணக்கம் அண்ணா அப்படின்னு சுந்தரா குஷன்லேருந்து வந்திருக்காங்க. சார் இந்த நேரத்தில் எங்களோடு பேசுறதுக்கான பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது?
2: சரோஜினி.
1: சரோஜினி எப்படி இருக்கிறீங்க?

0: ரொம்ப சுகமா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். ரஜினி என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன் சார்.
1: சரி, அப்புறம் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா?
0: ஓ, நிகழ்ச்சிய பாட்டுல கேட்டு பழைய பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாட்டு எல்லாம்?
0: நல்லா பிடிச்சிருக்கேன் சார்.
1: சரி, யாரெல்லாம்
0: இருக்குது?
1: யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
0: மும்தா சேதம், சாந்தனி, அருள்மொழி, ராஜலட்சுமி, ஆட்டோ விஸ்வநாதன், இந்திய மகாதேவன், தோமஸ்ரீ ஆகியோருக்காகவும், உங்களுக்காகவும், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும்
1: நன்றி.
0: நன்றி.

0: நேரம் 10:34 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் பழைய பாடல்களோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: எங்களின் நண்பர் அன்பு கலைஞர் திரு டி ஜி நந்தாமா சார் அவர்களுக்கு இரவு நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி, வணக்கம். எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களுடைய எம்ஜிஆர் பாடல போட்டிருக்கீங்களே, நல்ல மீண்டும் உற்சாகம் வந்திருக்கிறது.
0: ஓ, இல்லாட்டி சுகமா தான் இருப்பீங்க. என்ன நீங்க
1: என்ன
0: காதல் பாட்டா?
1: இல்ல இது என்னண்டா, எத்தனை காலம் தாங்கிய மாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே பக்தனை போலவே பரிகாசம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி, எத்தனை காலம் தாங்கிய மாற்றுவார் இந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே. அந்த பாட்டு
0: நீங்க வந்து ரொம்ப தைரியம். உங்களை பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன சரி, நன்றி. சரி, இன்னொரு நேர்காணல். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: இப்பால்.
0: இப்பால், எப்படி இருக்கிறீங்க இப்பால்?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க இப்பால்? இப்பாலுக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: ஓ, நல்ல பாடல், அருமையான பாட்டு.
0: சரி, இப்பால் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள், நீங்கள் வசனம் கேட்க அனைவர்களுக்காக.
0: சரிங்க, நன்றி.
1: பாடல் போடுங்க சார்.

தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கரையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தி

மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 10:48. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வடமராட்சியின் கரணவாய் வடக்கு நாச்சிமார் கோயிலடியில இருந்து சின்னத்துறை இலங்கைநாதன்.
0: இலங்கைநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன், உங்கள் நலமும் தெரிகின்றது. வானொலியை கேட்பதே கூடாது.
0: ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க?
1: வசந்த நேபமே கேட்டுக் கொண்டிருக்கின்றேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: பாடலை வந்து வசந்த நேபமே ஆவலுடன் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி,
1: ஒரு நல்ல பாடலை உங்கள் தெரிவில் தாருங்கள்.
0: நன்றி.
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: கைதான் அனைத்தும் ஏய்.

0: நமது மறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 11:05. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: நல்ல பாடல போடுறோம்.
0: என்னது
1: நல்ல பாட்டெல்லாம் போடுறீங்க?
0: ஓ, பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நன்றி.
0: சரி, இன்னொரு நேர் இருக்கிற அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். ரத்னகுண்ட முத்துசாமி.
0: முத்துசாமி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நேற்று பெரியார் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம்.
0: ஓ, அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க முத்துசாமி?
2: நல்லா சுகமா இருக்கோம். இதெல்லாம் குடிச்சிட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க முத்துசாமி?
2: ஆத்தரையா, துமிந்த மாத்தியா, நீ ஆன் மாத்தியா, வசந்தகை காணிகளுக்காக நல்ல ஒன்று பாட்டு போடுங்க.
0: நன்றி.
2: உங்களை கண்டு பேசணும் அப்பா. நீங்க பேசறதுக்கு வழியில
0: ஏன் வழி இல்ல?
2: இப்பதான் பேசணும். அப்படிதான் பைவேட்டா பேசுறது பேசறதுக்கு
0: ஒரு நாளைக்கு சந்திக்கலாம். என்ன
2: அவன் எப்படி சப்பி சந்திக்கிறது?
0: சரி, நான் சொல்றேன்.
2: கோயிலுக்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் கோயிலுக்கெல்லாம்
0: சரி. நன்றி.
2: நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:14 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்்கம் வணக்கம். சரி, யார் பேசுன்னு கேட்கதில்லையே. வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கிற. சரி, இன்னும் ஒரு நேரம் இருக்கார். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சார். நான் பாலங்கரை ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம், எப்படி இருக்கிறீங்க?
1: சோமா இருக்கேன் சார். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எப்படியும் 12 மணி வச்சு பாட்டு கேட்டுதான் படிக்கிறேன்.
0: ஓ, அப்படியோ. பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
1: எங்கட காலத்து பாடல்தான் சார். எப்படி பாடு
0: எங்கட காலத்துல உங்களோட காலத்து பாட்டு என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஆறுமுகம்?
1: எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாட்டு தரீங்களா சார்?
0: என்ன பாட்டு சார்?
1: மகாதேவி படத்துல குறுக்கு வழியில் வாழ்வை தேடிதும் குறுக்கு உலகமான பாட்டு பாடல் வேணும்னா தாங்க சார்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி.

0: இந்த மாணவ இரவு நேரத்தில் அருமையான பாடலோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அப்துல் கரீம்.
0: அப்துல் கரீம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல பாட்டு போடுறீங்களா சார், கேட்டுட்டு இருக்க ஆசையா இருக்கு.
0: ஓ, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு சார், நல்லா பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். கரீம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: மனைவி பிள்ளைகளுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கும் மக்களுக்காகவும் கேட்போமே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: சாப்பிட்டீங்களா?
0: இனிமேதான். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: எங்க சாப்பிடுற, உங்களை பாட்டு கேட்டா நான் கலைஞர் வரைக்கும் உங்களோட தான் சாப்பிடுவேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: வாங்க சாப்பிடுவோம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: சரி, இன்னொரு நேருக்கரோட சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் ஓட்டமாவடி கவுஸ்.
0: இப்பதான் ஓட்டமாடியில இருந்து ஒருத்தர் வந்து போனார், தெரியுமா அவர?
2: அவரு தெரியுமா இருக்கும் சார், எனக்கு ஞாபகம் இல்லை.
0: சரி, கவுஸ் எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கிறேன், அனைவரும் சுகமா இருக்க பிரார்த்திக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க கவுஸ்?
2: அருகம்பை ஆர்டிஸ்ட் ஃபாரூக், ஓட்டமாவடி நிசார் ஆர்டிஸ்ட், நீங்கள் ஓட்டோ ஃபாசில், உங்களுக்காகவும் கேட்டுக்கொண்டு வசந்த கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேரத்தான் கேட்போம். நன்றி.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM நேரம் 11:31. வசந்த நிலா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சித்திக், எப்படி இருக்கீங்க சித்தி?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும்.
0: உங்கள் வாழ்த்துக்கள் பழிக்கட்டும். நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: நான் ஓய்வுகளிலே கூட்டுறவு சங்க கிளை
0: முகாமையாளர். அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: அனைத்து நண்பர்களை இணைத்துக் கொள்கின்றேன்.
0: சரி, நன்றி.
1: நன்றி. அருமையான பாடலை எனக்கு கண்ணே பாப்பா படத்தின் பி சுசீலா பாடிய சென்றலில் ஆடகி தேனரில் ஏனிங்க என்ற பாடகையும் தான்
2: இருக்காங்க. உங்களுக்கு சேர்ந்து பாட்டு போடுங்க சார். நன்றி. வாழ்த்துக்கள். நீங்கள்
0: நன்றி.
2: நன்றி சார்.

0: நேரம் 11:38. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்?
1: ஜெமீலா பேசுறேன் சார்.
0: ஜெமீலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். உங்களுடைய
0: நலம்? நலமா இருக்கேன் ஜெமீலா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு. காரணம்?
1: நல்ல சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு ஒரு பாடல் தாங்க, கங்கை கரை தோட்டம். அந்த பாடல் தாங்க.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: ராஜேஸ்வரி அம்மா, அம்பந்தட்டை மருந்து, சின்னையா மகாதேவன், அருள் சந்திரா, சோமசிரி ஐயா, அம்பந்தட்டை சாயிரா, முல்தாஸ் பேகம், ஃபரீதா, அவர்களுக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி, எனக்காக வேண்டி, வசந்தம் அனைவருக்காக வேண்டி கேட்கிறேன் சார். சார், அந்த பாடல் தாங்க சார், கங்கை கரை தோட்டம்.
0: நன்றி. சரி, இந்த நேரத்தின் ஒரு நேர் இருக்கார். வணக்கம். வணக்கம். சரி, அவர் அழைப்பில் இது ஒரு சிக்கல்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: அடி

0: தனியே என்னை விட்டு விட்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.6 108.6 வசந்தம் FM. நேரம் 11:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணத்துல சாந்தினி.
1: சாந்தினி எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம் அண்ணா. எப்படி?
1: நல்லா இருக்கேன் சாந்தினி. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. என்ன?
2: நல்ல பாட தெரியும். எல்லா பாடும் நல்ல பாடல், இனிமையான பாடல்கள். உங்களுக்கு நன்றியாலும் வாழ்த்துக்களும்.
1: ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க சாந்தினி?
2: அன்பா உங்களுக்காகவும் வசந்த உறவுகளுக்கு அண்ணா ஒரு பாட தெரியுங்களே.
1: என்ன பாடல்?
2: பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்கு பன்னீரிலே, அந்த பாடலுக்கு.
1: முயற்சி பண்ற பாடலை தருவதற்கு நன்றி.
2: நன்றி அண்ணா. நன்றி.
1: நன்றி. சரி, இன்னொரு நேர் இருக்கிற அப்படின்னு சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
3: ஹலோ அண்ணா. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். யார் இது?
3: நம்ம மதுரையிலிருந்து ரோஹிணி கிடைக்கிறேன்.
1: ரோஹிணி எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, பாடலாம் உங்களுக்கு
3: கிடைப்பது கஷ்டமா இருக்குது அண்ணா.
1: அதான் அண்ணா, ரொம்ப பேர் இருக்காங்களே.
3: ஆமா.
1: சரி, யாரெல்லாம் இருக்காங்க
3: அண்ணா? எனக்கு அண்ணா இங்கிருந்து வந்தாள் திரைப்படத்துல அந்த பாட்டு தாங்க அண்ணா. தேசி சிலா டி எம் சுந்தரம் பாடிய பாடல் பாடந்துட்டேன் பாட்டேன்.
1: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
3: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
1: நன்றி.
3: நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த நிலா நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

0: 102.8. This is Vasantham FM.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோச்சிட்டு போதியா?

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 30 தேதி புதிய எதிர்பார்ப்புகளோடும் மலர்ந்திருக்கும் இந்த அழகான வியாழக்கிழமை அதிகாலை வேளையில் உங்கள் அனைவரின் வீடுகளிலும் மனங்களிலும் சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இதோ தொடங்குகின்றது உங்கள் அன்பின் விடியல் நிகழ்ச்சி. அதிகாலை 5 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் உங்களுடைய காலை பொழுதை ரொம்பவுமே ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக நானும் ரொம்பவுமே ஆவலோடும் ஒரு புது எனர்ஜியோடும் வந்துட்டேன். ஸோ இன்றைய நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமும் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்குது. எனவே இன்றைய நாள் நீங்கள் ரொம்பவுமே சந்தோஷமா உங்களுடைய முகத்தில் வந்து அதீதமான புன்னகையோடு இந்த நாளை வந்து நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையாகவும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சிந்தனை குறித்து நாங்கள் நோக்குவோம். வாழ்க்கையில தடைகளும் தோல்விகளும் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா, சூரியன் மறைகிறது இருட்டையை தகர்க்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அடுத்த நாள் இன்னும் வெளிச்சமாக விடியறதுக்காக தான். அதனால இந்த வியாழக்கிழமைய ஒரு புது நம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களோட சந்தோஷமா தொடங்குவோம் இல்லையா. நேற்று நாள் பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே விடுமுறை நாள் என்பதால இன்றைய நாள் வந்து நீங்க எல்லோருமே ஒரு உற்சாகத்தோட வேலைக்கு கிளம்ப வேண்டியதா இருக்கும். எனவே நீங்க சந்தோஷமா இன்றைய நாள் வந்து நீங்க அப்படியே கடந்து போகணும் அப்படின்றதா என்னுடைய நோக்கமாகவும் இருக்குது. சோ தொடர்ச்சியாக நீங்கள் முடிந்து கொண்டு உங்க அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள் திருமண நாள், அதே போல பிறந்த நாள், அதே போல ஏனி நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்கள் முடிந்து கொண்டு உங்க அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேற்படுத்துங்கள் 0-1-2-775-0-3, அதே போல 0-1-2-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக நினைத்துக் கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பார்த்திபன் கனவு திரைப்படத்துக்காக வித்யா சிகனிசையில் ஒலிக்கின்றது பாடல்.

அன்பன் கனவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 17 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. கனா காணுங்கள், உங்களுடைய இலட்சிய கனவுகள் நிறைவேறும் வரையிலே கனா காண்டுகொண்டே இருங்க. கனவு காங்குதோட மட்டும் நிறுத்திக் கொள்ளாம அந்த கனவு நிறைவேறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தா தான் அந்த லட்சிய கனவு வந்து கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு எட்டியந்தோடியிலிருந்து மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்துசாமி, அதே போல எடியனுடைய சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களும் துளஸ்வல பூமிகா, சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, நிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்க, முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்துடைய சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சிவானி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய நாள் திருமண நாள், அதே போல ஏனைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிந்தனியிலிருந்து ராசையா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி மற்றும் மகள் வசந்தி, தினு, தசன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு குறிஞ்சா கிடந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க. நூர் ஜகான், அசூதீன், ஜாரி, அன்வர், ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கரவல பிடித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கணவர் ஜெகன், மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எங்களையும் இணைந்து கொண்டு பாட விரும்பி தயாகரன், யதீஸ்வரி, அதே போல கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கூட பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், திபா குடும்பம், கொடக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தைய காளி முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் விலையும் அதே போன்று முகநூல் விலையும் இணைந்து கொள்ளுங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 20 நிமிடமாகவும் இந்த வழி நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு

வெயில் திரைப்படத்திற்காக பாடல் ஒளி தோய்கிறது 102.6 சந்தோஷமாக நினைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வழக்கங்களோடு மலர் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சின்னையா மகாதேவன் சுமோதரை வகத்தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு பேரன் சீம் ஜோயில் தன்னுடைய 10வது பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா வசந்தகுமார், அதே போல அம்மா மெத்யூசலா, அதே போல தங்கை இஷ்மா, அதே போல மாமி நிரோஷினி, அர்ஷினி மற்றும் சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாகவும், இதுவரை ஜெமீலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகை சின்னத்தம்பி மற்றும் பணவத்தை சரோஜினி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகிர தின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எடையனுடன் வாணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பசறையில இருந்து கஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பூனாகிலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கின்றோம். டிக்கோய தரவாலை மீட்பிரிவிலிருந்து கலா வந்திருக்கிறாங்க. கலாதேவன், ஜெசிந்தா, அதே போல ஜெனிதா, ஜெலூனி, செரோமி மற்றும் ஜெரோமி ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உடவிரிலிருந்து சங்கர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், அம்மா நவமணி, மனைவி மேரி, அக்கா காளியம்மா, பிள்ளைகளான சிபி, ரோஷான், ரோஹித் மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வேறப்பட்டிலிருந்து யோகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. யாழ்ப்பாணம் உரும்புராயிலிருந்து பிரகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செல்வி மற்றும் நிமு, ஹெடன் ஜெயராம், தேஹோவிட்ட ரமேஷ், மஞ்சுளா, நபாவல அவிசாவளை சேர்ந்த நிலூபா, கொழும்பு ராமர், சிவா, புவாப்பட்டிய பானம் தோட்டம் விஸ்வா மற்றும் விஸ்வநாதன், இதேவேளை வசந்தகுமார், டிக்கோயா கலா, அதே போல கலாதேவன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அடடா, ஊருக்கெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க போல. ரைட், ஓகே. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மல்காந்த் ஸ்ரீதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பிரபா சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. புவாக்பட்டிருந்த அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக ரமேஷ், கலா, கலாதேவன், ராமர், சிவா, ஆனந்தகுமார், நாகராஜா, விஸ்வநாதன், ஜெபஸ்டியன், பரமானந்தன், பாபுஜி, அதே போல வசந்தகுமார், இயேசு, ரவிச்சந்திரன், நிக்ஷன், தசோவதி, அதே போல ஸ்வீட்டி, சுந்தரி, ரமணி, விஜயராணி, சுகந்தி, நிலூபா பேகம், அதே போல புஷ்பமலர் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு வெளிமண்டலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சி அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்.